பாடல். பிஃபோர் வி ஸ்டார்ட், வி வில் கிவ் க்ளூ ஃபார் த செகண்ட் சாங். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சவங்களை கூப்பிடுங்க. அடுத்த பாடலுக்கான குறிப்பு, 1973 வந்த திரைப்படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், உஷா நந்தினி அவர்கள் நடித்த இந்த படம். சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில், மெல்லிசை மன்னர் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரி அமைப்பில் அமைந்த இந்த பாடல். படத்துக்கு ஒரு க்ளூ, பாட்டுக்கு ஒரு க்ளூ. படத்தின் தலைப்பில் ஒரு விலை மதிப்பற்ற உலோகம் அதனுடன் இணைந்திருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடி மகிழும் ஒன்று, விலை உயர்ந்த உலோகத்தில் ஆடி மகிழும் ஒன்று. பாடலுடைய க்ளூ, அந்த படத்திலிருந்து பாடலின் முதல் வார்த்தை, நம் தலைக்கு மேலே விரிந்து நிற்கும் வானம். அடுத்த வார்த்தை, திருமண வீடுகளிலும் திருவிழாக்களிலும் அலங்காரமாக அமைக்கப்படும் ஒன்று. இந்த பாடல் எந்த பாடல்? முதலில் முதலாவது பாடலை தொடங்குகிறோம் இப்பொழுது.

0: Thank you. நன்றி. இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் டா, இதேன் பேசுகின்றேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அருமையாக இருந்தது அண்டிமலை பொழிகிறது. இருவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பதானே நீங்க ஆரம்பிக்கிறீர்கள், போக போக சூடு பிடிக்கும்.
0: நன்றி,
2: மிகவும் நன்றி.
1: நான் நினைக்கின்ற அடுத்த பாடல் வந்து பொன்னுஞ்சல் படத்துல இருந்து ஆகாய பந்தல் பொன்னுஞ்சல் ஆடுதம்மா.
0: நிறைய சான்ஸ் இருக்கு, பொன்னுஞ்சல் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? அடுத்த நேயர்களையும் பார்க்கலாமே, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வெரி குட் கெஸ், தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி எங்களுடைய அழைத்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர்
3: வணக்கம். சங்கர் வணக்கம். சகோதரி, நான் இங்க நிர்மல் அண்ணா கலாய்க்கிறேன்.
0: நிர்மல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: சோமா இருக்கேன். உங்க இந்த கண்ட ஒரு டல் டேயா இருந்து உங்களோட பாட்டு அப்படித்தான்.
0: புது
3: பாடை மாறி இல்லாம பாடி பாடின மாதிரி இருந்து நனக மேல் வாய்ஸ் எஸ் பாலசுப்ரமணியம்
0: என்ன,
3: ஃபீமேல் வாய்ஸ் ஜானகியா?
0: கரெக்ட், எஸ் ஜானகி.
3: அப்படியே இருந்துச்சு ரெண்டு பேரும் பாடுறது.
0: ஓ நன்றி, மிக்க நன்றி.
3: மற்ற பாட்டு வந்து ஆகாய பந்தலில் ரெண்டு பேரும்.
0: ஓகே, வெரி குட், நல்ல கெஸ் ஐயா, மிக நல்ல கெஸ்.
3: ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பழைய பாட்டுகள் 70s சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் பாட்டுகளும் அடுத்து பாடுங்க.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
3: தேங்க்யூ, குட் சிங்கிங், கங்க்ராச்சுலேஷன்.
0: தேங்க்யூ நிர்மல், தேங்க்யூ.
3: ஓகே ஓகே, காட் பிளஸ்,
0: தேங்க்யூ,
2: நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர்
4: வணக்கம். சங்கரன்லா, அஸ்வினா, டோமேசன், எப்படி இருந்திருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நலமா, மகிழ்ச்சியா இருக்கும். மூன்று மாசம் உங்களுடைய குரலை இந்த முறையில் பார்க்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. அடுத்த பாடல் வந்து நீங்கள் இந்த நடிகர்கள் பேர் வச்சுன உடனே படம் டக்கண்டு அந்த படம் தான் எங்களை கிளிக் பண்ணிச்சு. பொன்னுஞ்சல் படத்திலிருந்து ஆகாய பந்தலிலி பொன்னுஞ்சல் ஆடுதம்மா அந்த படம் என்று கூறிக்கொண்டு உங்களையும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி டாமில் சந்திரன் அவர்களே,
4: நன்றி.
0: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர்
5: இனிய இரவு வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நீங்க இரவு எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. நீங்கள் இருவரும் நல்ல அழகாக உங்கள் அழகிய தமிழ்ல உங்களை பற்றி எடுத்து சொல்லி நல்ல அழகாக பாடல் பாடுனீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த திரைப்படம் வந்து பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து ஆகாய பந்தல பொன்னுஞ்சல் ஆடுதம்மா அந்த பாடல் நீங்கள் நல்ல இந்த தகவல் நல்ல சுலபமா தந்திருக்கிறீங்க, எல்லாரும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் கடினமாக கொடுங்க. நீங்கள் என்ன கூடுதலாக சுலபமாக கண்டுபிடிக்க மாதிரி கொடுக்குறீங்க.
0: நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டீங்க, அதான் விஷயம். நாங்க அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்.
5: இல்ல, நான் வந்து மரியாதைக்குரிய கமல் பாரதியை நான் சேர்ந்து நான் நிகழ்ச்சியிலும் இந்த படங்கள் பாடல் கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சி இருக்கு, அங்க போய் பழகி இப்ப கண்டுபிடிக்க பழகிட்டேன்.
0: ஓ, வெரி குட், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, வெரி குட்.
5: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி,
5: நன்றி, நன்றி.
0: அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு இந்த பாட்டு நிறைய நேயர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, பொன்னுஞ்சிலிருந்து ஆகாய பந்தலிலே. அண்ட் க்ளூ ஃபார் தி நெக்ஸ்ட் சாங், 1983 வெளிவந்த திரைப்படம், இயக்கம் இமயம் பாரதிராஜா, இயக்குனர் இமயம் பாரதிராஜா. ரேவதியுடைய முதல் படம் இது. இது வந்து படத்தோட க்ளூ. பாட்டோட க்ளூ, மனம் வீசும் ஒரு பூ இன்னும் மலராத ஒரு மொட்டு, அதை அன்போடு பொத்தி வைத்து பாதுகாக்கிறார்கள். இந்த பாடல் எந்த பாடல் கண்டுபிடிச்சு எங்களை அடுத்த கேப்ல கூப்பிடுங்கோ. நாங்க இப்போ நிறைய பேர் கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த பாடலை பாட போறோம், ஆகாய பந்தலிலே.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: 1973 இயர் வந்த படம், இந்த படம் பொன்னுஞ்சல். உங்களுக்கு எத்தனை வயசு? 1973 பிறக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த பாட்டை கண்டுபிடிச்சீங்க நீங்க? அடுத்த பாட்டுக்கு ஒரு பாட்டு முடியறதுக்கு நீங்க 30 செகண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ்க்கு நீங்க முன்னாடி நீங்க அழைத்தீர்கள் என்றால் நேராக எங்களிடம் வந்து பேச முடியும். நீங்க கூப்பிட வேண்டிய நம்பர் 416-292-4059 416-292-4059. அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு இந்த அடுத்த பாட்டை பாடலாம் நம்ம. அடுத்த பாடலுக்கான குறிப்பு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். 1973 வெளிவந்த மாபெரும் வெற்றி படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்தில் வாலிக்கு முதல்ல எழுதுறதுக்கு பாட்டு இல்லை. ஆனால் வாலி போய் எம்ஜிஆர்கிட்ட ஃபைட் பண்ணார், நான் பாடாமல் எப்படி உங்கள் படமே ரிலீஸ் ஆக முடியாதுன்னு. எப்படி அப்படின்னு கேட்டார். உலகம் சுற்றும் வாலிபனில் வாலி எடுத்தீங்கன்னா உலகம் சுற்றும் பன்னு தான் வரும், நான் இல்லாமல் அந்த படமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த படத்தில் எம்ஜிஆரும் ஒரு தாய்லாந்து நடிகையும் நடித்த ஒரு பாடல். இந்த க்ளூ போதும் என்று நினைக்கிறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இணைப்பில் இருக்கும் நேயர்களை இப்பொழுது சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா,
1: நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
0: ஓ தேங்க் யூ.
2: நன்றி.
1: நான் யார் கதைக்கிறேன்னு தெரியுறதா?
0: நீங்க யார் கதைக்கிறேன்னு தெரியுறது? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. கமலா சங்கர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுங்க.
0: ஓ தேங்க் யூ. தேங்க் யூ so much.
1: தேங்க்ஸ் ஃபார் கமிங். அருமை, நல்ல செலக்சன், நல்ல பாட்டு.
0: வெரி குட் அம்மா. தேங்க் யூ so much. தேங்க் யூ.
1: இனிமையா, ரொம்ப காதுக்கே இனிமையா இருக்கு. தேங்க் யூ.
0: தேங்க் யூ. தேங்க் யூ so much. நன்றி, கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். மீண்டும் நிர்மலா கலைக்கிறன்.
2: வணக்கம்.
3: அருமையான சிங்கிங் தங்கச்சி, அது நினைக்கிறன் சுசிலா அம்மாண்ட பாட்டு பாடுறா போல.
0: எந்த பாட்டு?
3: படத்துல சுசிலா அம்மாவா?
0: கரெக்ட். ஆமா,
3: மற்றது டிஎம்எஸ்.
0: கரெக்ட்.
3: டிஎம்எஸ்ஸையும் சுசிலா அம்மாவையும் ஞாபகப்படுத்திட்டீங்க. அடுத்த பாட்டு என்ன வந்து, அது நல்ல க்ளூ கொடுத்தீங்க, பச்சை கிளி ரெண்டு பேரும்.
0: பச்சை கிளியா இருக்கலாம், சிவப்பு கிளியாவும் இருக்கலாம். பச்சை கிளி மாதிரி தான் தோணுது, நான் பார்த்தால பார்க்கலாம் எப்படி
3: இருக்குன்னு.
0: ஓகே ஓகே ஓகே.
3: அமேசிங்.
0: தொடர்ந்து கால் பண்ணுங்க, அடுத்த பாட்டுக்கு நம்ம போவோம்.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: Thank you.
1: நன்றி.
0: Thank you. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க, யார் பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், நான் பேசுறேன்.
0: வணக்கம். ஓ, எப்படி இருக்கீங்க ஐயா?
2: உலகம் சுத்தும் வாலிபன், எல்லா நாடுகளும் நான் சுத்திட்டு வந்திருந்தா உலகம் சுத்திய வாலிபன் என்று வைத்திருப்பேன்.
0: மிகவும் நல்ல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ், மிக்க நன்றி ஐயா. நீங்க இப்ப நீங்க கண்டுபிடிச்ச பாட்டு கரெக்ட் மாதிரி தான் தோணுது. நன்றி. அடுத்த நேயர்
3: வணக்கம். நான் ரவிச்சந்திரன்.
1: வணக்கம்.
3: அருமையான பாடல்கள், அருமையான தெரிவுகள், உண்மை அதுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நினைக்கிறேன். பஞ்சாயி அந்த பாடல் வந்து நான் நினைக்கின்றேன்.
0: அது கிளியா இல்லாட்டா பஞ்சாபியான்னு பாத்துருவோமே.
3: கண்டுபிடிச்சிடலாம்.
1: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: வணக்கம், நான் ஷியா கதைக்கிறேன். சங்கர்
0: ஷியாமா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சோமா இருக்கிறேன். நல்ல சூப்பரா பாடுறீங்க. லுக்ஸ் சோ கிரேட்டா இருக்கு ரெண்டு பேரையும் பார்க்க. Keep going. Thank you, dear.
0: Thank you, Shia.
4: Thank you.
0: Thanks for calling.
1: அடுத்தனே வணக்கம்.
5: வணக்கம், நான் ராம் பேசுறேன். அஸ்வினான் சங்கர்.
0: ஹலோ ராம், எப்படி இருக்கீங்கம்மா?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: வெரி நைஸ், தேங்க் யூ.
5: சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ப்ரீவியஸ் காலர் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க.
0: ஓ, தேங்க் யூ.
1: தேங்க் யூ.
5: அருமையா இருக்கு. மூணு பாட்டு சூப்பரா இருந்தது, கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: தேங்க் யூ. தேங்க் யூ so much. Thanks.
1: அழைப்புக்கு நன்றி.
0: Thanks.
5: நன்றி. பை.
0: தேங்க் யூ. அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு நம்ம பச்சை கிளி நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பச்சை கிளியை என் அடுத்த பாடல் வந்து 1988 வெளிவந்த ஒரு திரைப்படம், நாயகன் பிரபு, நாயகி ராது, ராதி இல்லை, ராதா இல்லை, ராது. இசைஞானி இளையராஜா. படத்தின் தலைப்பில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வசிக்கும் இடம் ஒரு கோவில். ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் வசிக்கும் இடம் ஒரு கோவில். அண்ட் மலைகள், தோகைகள்.

0: வெரி சர்ப்ரைசிங் அஸ்வினா, நீ செலக்ட் பண்ண ரெண்டு பாட்டுமே ஓல்டு சாங், 1970s. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். நான் செலக்ட் பண்ணதெல்லாம் 1980s, நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே 1970s. வெரி குட், வெரி குட் செலக்ஷன்.
1: தேங்க் யூ.
0: அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் தேவதாஸ் காய்கறி
0: ஓ வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா?
2: நாங்கள் சோமா இருக்கிறோம். நீங்கள் ரெண்டு பேரும் கலகி கொண்டிருக்கீங்க, நல்ல மாதிரி பாடுவீங்கள்.
0: உங்களுடைய அழைப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நீங்கள் வணக்கம், நீங்கள் இருவர் நல்ல பாடல் நல்ல அழகா பாடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க அந்த ஆக்டரோட பாக்ஸ் வைக்க கொடுக்குற அந்த பதில் வலி நல்ல கேட்க ஆசையா இருக்கிறது, அது நல்லா இருக்கிறது, அந்த கொடுக்குற சிரித்த முகத்தோட, அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
3: நினைக்கும் திரைப்படம் வந்து ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து மலையோரம் மயிலே அப்பெல்லாம் இருக்கும்போது தெரியல.
0: ஓ, மயில் குயில் எல்லாம் வருது, இருக்கலாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்கலாம். ரொம்ப நல்ல கெஸ் ஐயா, தேங்க்யூ.
3: நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம.
1: வணக்கம், யார்
4: பேசுறீங்க?
0: வணக்கம். வணக்கம்.
4: நான் தேன்மொழி கதைக்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: தேன்மொழி
4: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
1: நானும் நல்லா இருக்கிறேன்.
4: சங்கர்.
0: ஓ சொல்லுங்கம்மா, தேன்மொழி எப்படி இருக்கீங்க?
4: வெரி பியூட்டிஃபுல் சிங்கிங், நல்லா இருக்குது கேக்குறதுக்கு. நல்ல நல்ல கிரேட் செலெக்ஷன்ஸ் ஆஃப் சாங்ஸ்.
0: தேங்க் யூ அம்மா, தேங்க் யூ.
4: பாடுமா நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: நீங்க டைம் எடுத்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த பாட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால?
4: அந்த பாட்டு கண்டுபிடிக்க முடியல.
0: ஓகே, நல்லதுதான். அப்ப இரண்டு நிமிடங்களில் உங்களுக்கு தெரியும்.
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ.
1: ஹலோ.
5: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
5: நான் தர்ஷிகா பெல்வில்ல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா இருக்கிறேன். அஸ்வினா அண்ட் சங்கர் அண்ணா ரெண்டு பேரும் சூப்பரா கிளக்குறீங்க. இருவருக்கும் உங்களை நல் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி, அழைப்புக்கு மிகவும் நன்றி.
5: ஓகே, தேங்க்யூ.
0: நன்றி அம்மா. அடுத்த பாட்டு போறதுக்கு முன்னாடி அதுக்கு நெக்ஸ்ட் சாங் க்ளூவை கொடுத்துட்டு போகலாம். அடுத்த பாடல் என்னுடைய சோலோ. இந்த பாடல் எனக்கு மிகவும் மனத்துக்கு நெருக்கமான ஒரு பாடல்களில் ஒன்று. கவியரசு கண்ணதாசனின் ஆழமான தத்துவ சிந்தனைகளையும் மெல்லிசை மன்னரின் இனிமையான இசையும் தாங்கி நிற்கும் இந்த பாடல் காலம் கடந்தும் நம் மனங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். 1974 வெளிவந்த திரைப்படம், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். இந்த படத்தினுடைய தலைப்பு வந்து ஒரு பெண்ணை பற்றியது, அவளது வாழ்க்கை முடிவில்லாத ஒரு கதை. பாடல் வாழ்க்கை தத்துவத்தை எளிமையாகவும் ஆழமாகவும் சொல்லும் கவியரசு கண்ணதாசன் வரிகளில் வந்த இந்த பாடல் எந்த பாடல் கண்டுபிடிக்கலாமா?
6: சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வார்த்தைகளை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2450.
0: மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே.
1: அப்புறம்

0: நன்றி. ஜானகி மோடி ஒரு ஆல் டைம் கிளாசிக். உங்களுடைய ஆலா அந்த ஆ வாஸ் சூப்பர், வெரி நைஸ், தேங்க் யூ.
1: நன்றி.
0: அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ.
2: ஹலோ வணக்கம், நான் தர்ஷினி.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
2: ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ தான் இதுக்கு முன்னாடி பாட்டுல இருந்து தான் கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருக்கு பாட்டெல்லாம்.
1: நன்றி.
0: தர்ஷினி, அடுத்த பாட்டு என்ன கண்டுபிடிச்சிங்களா?
2: கெஸ்ஸிங் இருக்கு. அவளோட தொடர்கதை மூவில இருந்து தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
0: ஓ, இருக்கலாம் கண்டிப்பாக. தெய்வம் தந்த வீதி கண்டிப்பாக வீதியில இருக்கு. இருக்கலாம்.
2: ஓகே ஓகே, நன்றி.
1: நன்றி நன்றி
0: நன்றி அம்மா.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம்.
3: அஸ்வினா அண்ட் சங்கர்.
0: ஆமா,
3: நல்ல அருமையா பாடுறீங்க.
1: நன்றி.
0: நீங்க யார் பேசுறீங்க?
3: ரவிசங்கர்.
0: ஓ ரவிசங்கர், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: வெரி குட், வெரி நைஸ்.
3: எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க உச்சாரண சுத்தி, ரொம்ப நல்லா இருந்தது.
0: Thank you.
3: La la la, ரொம்ப நல்லா பண்றீங்க. Like it.
1: நன்றி
3: நன்றி. அப்புறம் அடுத்த பாடல் வந்து அவளது தொடர்கதை படத்துல தெய்வம் தந்த வீடு. அதுல ஒரே சோலோ, மேல் சோலோங்கிறது யேசுவாஸ் பாடின ஒரே பாடல் தான் இருக்கு. அதாவது இருக்கு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
3: வாழ்த்துக்கள் இருவருக்கும், நல்லா பாடுங்க.
0: Thank you ரவிசங்கர், thank you for calling.
3: Okay, thank you.
0: Thank you.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரவிசந்திரன். உண்மையிலே பாடல்கள் தெரிவுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்த பாடல் வந்து தெய்வம் தந்த வீடு அந்த பாடல் கூடி இப்படி வருகிறேன், மீண்டும் வருகிறேன்.
0: ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ,
4: நன்றி,
0: மிக்க நன்றி. இப்பொழுது ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் வில் கண்டினியூ. ப்ளீஸ் ஸ்டே பேக்.
5: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
6: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
7: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ, இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன், 905-456-8433.
0: இசை இணைப்பில் மீண்டும் இணைகிறோம். இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது முதலில் சொன்ன மாதிரி என்னுடைய சோலோ. நிறைய நேயர்கள் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள், தெய்வம் தந்த வீடு இதிலிருந்து, அவளொரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து. உங்களுடைய கால்களும் உங்களுடைய உற்சாகமும் எங்களுக்கும் பரப்பி எங்களையும் ஒரு மகிழ்ச்சியை அழைக்கிறது. அதனால் தயவுசெய்து 416-292-4059 கூப்பிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கோ. 30 செகண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா லேக் இல்லாமல் எங்களோட பாட முடியும். இப்பொழுது அடுத்த பாட்டுக்கு க்ளூவை கொடுத்துட்டு நம்ம இந்த பாட்டு பாடலாம். அடுத்த பாட்டு அஸ்வினாவோட சோலோ. இந்த பாடலோட குறிப்பு என்னென்னா, இது வந்து ஒரு எஸ் ஜானகிக்கு ஒரு சமர்ப்பணம். ஜானகி அம்மாவை நினைவு கூறுகிறோம். அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவரது குரல் என்றென்றும் நம்ம இதயங்களில் நிலைத்திருக்கும். இந்த பாடல் அவர்களுக்கு எங்கள் அன்பான அஞ்சலி. க்ளூ ஃபார் த சாங், இளையராஜாவோட முதல் படம், ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த பாடலுக்கான ஒரு குறிப்பு என்னென்னா, ஒரு அழகான மணவாழை தோப்பு, அங்கு யாரையோ தேடி ஒரு பெண் தவிக்கிறாள். அஸ்வினாவாக இருக்குமோ ஒருவேளை? தேடியும் கிடைக்கவில்லை, இறுதியில் குயிலக்கா நீ கொஞ்சம் பார்த்து சொல்லேன் அப்படின்னு குயிலிடமே கேட்குறாளாம். இது நாட்டுப்புற பாடலுங்கிறதுனால அந்த பாட்டு எந்த பாட்டுங்கோ கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்னோட சோலோவுக்கு போகலாம்.

0: நன்றி, தேங்க் யூ.
1: அடுத்த நேர் வணக்கம்.
0: வணக்கம், அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறீர்கள். அடுத்த நேயர் நல்லா இருக்கும். சுலோகுமார், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்ல சூப்பரான பாட்டு, அந்த நாளே சக்கர ஓட ஓட்ட பாட்டு,
0: மிகவும் அருமையான
2: பாட்டு தொட்டிங்க. ஆமா, வாழ்த்து, நல்ல சிறப்பா பாடுறீங்க. நன்றி
0: நன்றி நன்றி. ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க அஸ்வினாவோட சோலோ கண்டுபிடிச்சிங்களா? என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களா, அஸ்வினாவோட சோலோவா? அடுத்த நேயர், அடுத்த நேயர்
1: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ
3: ஹலோ. வணக்கம் வணக்கம், நான் பாலமுரளி கதைக்கிறேன்.
0: ஓ பாலமுரளி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம். அருமையான பாட தேர்வு தங்கச்சி அஸ்வினாவும் நல்லா அருமையாக பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. கேட்கவே மிச்சம் அருமையான பாடல்கள். தேங்க்ஸ் ஃபார் சூசிங், வெரி வெரி நைஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும்.
0: தேங்க்யூ பாலமுரளி, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் ரமணச்சந்திரன். உங்களுடைய குரல் வளங்கள், உங்களோட பாடல் தெரிவுகளோ எல்லாமே என்னுடைய உங்களுக்கு வார்த்தையில. அடுத்த பாடல் வந்து அன்ன கிளி உன்னை தேடுதி, அந்த பாடல் கூறுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்,
0: பொறுத்திருந்து பார்க்கலாம்.
4: நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி ரமணச்சந்திரன்.
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் பிரசாத் கேட்கிறேன். அன்னக்கிளி திரைப்படத்தை மச்சானை பார்த்தீங்களா? அந்த பாடல்
1: இருக்கலாம்.
5: மற்றது உங்களுடைய இருவருடைய பாடலும் சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு உங்களோட பாட்ட ஆரம்பிக்கலாம், சரியாம்மா? அடுத்த பாடலுக்கான குறிப்பு, இந்த பாடலுக்கு ஒரு, அந்த பாடலுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை உண்டு. படத்தின் பெயரும் பாடலின் பெயரும் முதல் வார்த்தையும் ஒன்றுதான். கண்களுக்கு தெரியாது, ஆனால் அதன் ஸ்பரிசத்தை அனைவராலும் உணரலாம். மெதுவாக வந்து நம்மை தொட்டு செல்லும் இந்த இயற்கையின் இனிய அற்புதம். இந்த பாடல் எந்த பாடல்? இப்பொழுது அஸ்வினாவோட சொல்லு. ஸ்ரீதர் டைரக்ஷனில் மோகன் ஜெயஸ்ரீ நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம். அது படத்தோட ஒரு குறிப்பு.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2949.

0: நன்றி.
1: மிக அருமை, மிக அருமை. அண்ட் மேலிருந்து கண்டிப்பாக ஜானிமா ஜானகிமா மனசார வந்து சின்ன குழந்தையை வாழ்த்துவாங்கன்னு கண்டிப்பாக தெரியும்.
0: நன்றி,
1: மிக்க நன்றாக ரொம்ப அழகாக பாடுங்க.
0: நன்றி.
1: அடுத்த நேரம்
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: நான் வடிவம்பால் கதைக்கிறேன், மிஸ் அகால இருந்து.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. அந்த பாட்டு செலெக்ஷன் நம்பவே முடியாம இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் இப்ப நீங்க அஸ்வினா நீங்க இப்ப பாடினீங்களே மச்சான பாத்தீங்களா, ஒரிஜினலா இருக்கம்மா.
0: நன்றி, மிகவும் நன்றி.
2: நல்ல செலெக்ஷன் நீங்க பாடுங்க, நாங்க பாத்துக்கொண்டே இருக்கிறோம்.
0: அழைப்புக்கு நன்றி.
2: வணக்கம்.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் தர்ஷினி.
0: வணக்கம்.
3: வணக்கம், நல்லா இருக்கு ப்ரோக்ராம். அடுத்த பாட்டு வந்து தென்றல் என்னை தொடு மூவில இருந்து தென்றல் வந்து என்னை தொடும் கெஸ்ட் பண்றேன்.
1: சரியான கெஸ்ட் மாதிரி தான் தெரியுது, பாத்திரலாமே. We'll see. Like now கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. அடுத்த பாட்டுக்கு க்ளூ வந்து 1991 வெளிவந்த திரைப்படம், நாயகன் கார்த்திக், நாயகி பவானி, பிரியதர்ஷன் மலையாளம் டைரக்டர் பிரியதர்ஷனுடைய இயக்கத்தில், இளையராஜா இசையில். படத்தின் பெயரில் ஒரு கோபுரம், அதில் நுழைய ஒரு வாசல், அந்த வாசலை கண்டுபிடிச்சா படத்தோட பேரும் கிடச்சிரும். பாடலோட முதல் இரண்டு வார்த்தைகள் காதலும் கவிதையும். இந்த பாடல் எந்த பாடல்?

0: சூதிங் மெலடி, மியா பியூட்டிஃபுல் சாங்.
1: அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: இது அமுதா ஆண்டன் கதைக்கிறேன். நான் உங்களை இப்பதான் முதல்ல பாடுறது கேட்கிறேன். எங்களோட சங்க கணேஷ் அவர் வந்து டைட்டில் வின்னர் தானே. எப்படி இருவரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
2: அருமை அருமை அருமையான கேட்டுக்கொண்டு அருமையான குரல் வளம் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கார். பாராட்டுக்கள். நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற சொல்லி வேலை இல்ல.
0: அப்படி ஓட முடியாது. அடுத்த பாட்டு என்ன பாட்டு?
2: ஆமா, அமேசிங் அமேசிங். அது சொல்ல வேலை இல்லை. நல்லா இருக்கு. கிட்டு உங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க? அஸ்வினா?
0: அஸ்வினா
2: அஸ்வினா அஸ்வினா. சூப்பர் வாய்ஸ், சூப்பர் வாய்ஸ் அம்மா. காட் பிளஸ் யூ போத். அப்புறம் நேரத்தை நான் கடத்தில அப்புறம் பாடல கேட்கிறேன்.
0: Thank you Amuda. Thanks for coming.
2: You're welcome.
0: Thank you.
1: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் முரளி கதைக்கிறேன்.
1: வணக்கம், இப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ண பாடலாம் நல்லா இருக்கு. ஆனா சங்கர் பிரமாண்டம் தெரியும். அதே மாதிரி நல்ல பாடலாம் செலக்ட் பண்ணி நல்லா படிக்கிறார். நாளைக்கு நான் அடுத்த பாட்டு இது போல இருக்கு. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்தும் புதுமோகம். இதான் பாட்டு.
0: நல்ல பாடுறீங்க. ஆனா அந்த பாட்டா கொஞ்ச நேரத்தை செக் பண்ணிடலாம்.
3: நன்றி நன்றி. நல்ல பாட்டு கொண்டு வாங்க, படியுங்க. வாழ்த்துகள் ரெண்டு இருவருக்கும்.
0: கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் சங்கர், நான் சாயஹாரன் கதைக்கிறேன். சங்கரம் அஸ்வினா.
0: Hey, how are you?
4: I'm fine. எப்படி இருக்கீங்க அங்கோ?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
4: ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: நன்றி.
4: அது மாதிரி இந்த கண்டல் வந்து என்னை தொடரும் பாட்டு அந்த மாதிரி பாடுனீங்க அஸ்வினா. அது யுவர் சிங்கிங் வெரி குட். ஐ லவ் தி ஸ்மால் வான்ஸ் அண்ட் சங்கர் அங்கோ. சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி கலக்குறீங்க.
0: Thank you கண்ணா. Thank you.
4: அதே மாதிரி போன நேர் சொன்ன பாடல் நினைக்க நீங்க சொன்ன குழுவின்படி அடுத்த பாடல் காதல் கவிதை அந்த பாட்டா தான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. போன நேரம் அதே தான் சொன்னார். நம்ம பார்த்துடலாமே. நான் அடுத்த நேருக்கும் கேட்டுட்டு நம்ம டிசைட் பண்ணலாம்.
4: ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சோ மச்.
0: கண்டிப்பாக.
5: அருமையான பாடல் உள்ள பாடுனா அஸ்வினா. அந்த ஜானகி அம்மா அந்த பாடல் அந்த பாட்டு இருந்தா பழைய பாடல் இருந்தாலும் ஒரு நான் ஜோசிச்சன் வாகனம் செலுத்தி கொண்டிருக்கோம் ஒரு குத்தோண்டு குத்து டான்ஸ் ஒன்று போட்டிருக்கலாம். சிறப்பா இருந்துச்சு. ரவிசங்கர் அவர் சொல்லவே தேவையில்லை. சனக்க முடியாத கண்டவர் சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறது. அருமையான பாடல் தெரியும் சார். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் காதல் கவிதைகள் அந்த பாடல் வந்து நினைக்கிறேன். கோபுர பாடல்.
0: நிறைய பேர் அதே பாட்டை தான் கெஸ்ட் பண்றீங்க. பாத்திரலாம். அது சரியான
5: பாடல்.
0: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த பாட்டு ஒரு பக்தி பரவசமான பாட்டு. இல்ல இல்ல, சும்மா சொன்னேன். 1989 வந்த திரைப்படம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். நாயகன் ரஹ்மான். நாயகி கீதா. இசை இளையராஜா. படத்தின் பெயர் வாழ்க்கையின் புதிய அர்த்தங்களை சொல்லும். பாடலின் முதல் இரண்டு வார்த்தைகள் கேரளாவில் அருள் பாலிக்கும் பாலகிருஷ்ணனின் திருநாமம். என்ன பாட்டு? இந்த பாட்டு கண்டுபிடிங்க.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.

0: அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும். ரவிசங்கர் பேசுறேன்.
2: ரவிசங்கரா?
1: ஆமாங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க ரவிசங்கர்.
1: நல்லா பாடுறீங்க இருவரும், ரொம்ப நல்லா இருக்கு.
2: நன்றி.
1: இன்னும் இவ்வளவு சிம்பிளா க்ளூ பொசுக்குன்னு கொடுத்துட்டீங்க.
2: என்ன பாட்டு நினைக்கிறீங்க?
1: அடுத்த குருவாயூரப்பா, குருவாயூரப்பா ஆபேரி ராகத்துல பாடின பாடல் எஸ்பிபி அண்ட் கே சித்ரா பாடினது.
2: வெரி குட். ஓகே.
1: ஆமா, இந்த படம் வந்து பாலச்சந்தர் இளையராஜா காம்பினேஷன்ல கடைசி படம் இது.
2: ஆமா, கரெக்ட்.
1: அதுக்கப்புறம் இளையராஜா வந்து பாலச்சந்தர் ஒர்க் பண்ணவே இல்லை.
2: கரெக்ட். ஐயா, மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ்.
1: ஆமாங்க.
2: ஆமா,
1: நல்லா இருக்கு. இருவரும் நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ரவிசங்கர். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சங்கர் அஸ்வினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம்.
0: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க நல்லாவே இருக்கிறோம். நான் கிருபா கணேஷ்.
2: ஓ, கிருபா கணேஷ்.
3: இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.
2: வெரி குட்.
3: நல்ல நல்ல சாங் செலக்ஷன், நல்ல வாய்ஸ் காம்பினேஷன் நல்லா இருக்கு. சங்கர், வெரி நைஸ் சாங் செலக்ஷன் அண்ட் வெரி நைஸ் வாய்ஸ். அஸ்வினா, சூப்பரா இருக்கு உங்களோட குரல். ஸ்பெஷலி மச்சான பாத்தீங்களா, நல்லாவே இருந்தது. வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: தேங்க்யூ கிருபா.
3: நல்லா மிச்ச சாவையும் கொண்டு நடத்துங்க. லைக் ரியலி குட் சாங் செலக்ஷன் அண்ட் இட்ஸ் கோயிங் ரியலி குட். கங்க்ராச்சுலேஷன்.
2: கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா கிருபா.
3: ஓகே ஓகே. தேங்க்யூ.
0: அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேங்க.
0: வணக்கம்.
4: வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேங்க.
2: தவராஜா சொல்லுங்க. தவராஜா எப்படி இருக்கு?
4: சங்கரண்ணா
2: சொல்லுங்க.
4: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
4: அது நாங்களும் அது போலவே நல்ல சுகம். நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுவது வாழ்வியல் தர்மமாகும். அதுபோல நல்ல நல்ல பாடல்கள் கேட்பது மனித நேயம் மேம்படுவதும் உண்மையே. பதிவை மதியாதோர் இவ்வுலகில் எவரும் இருக்க முடியாது. அந்த வகையில் இன்றைய உங்கள் இருவரும் குறுகிய கால இசை வழங்கல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. நாள்தோறும் கிடைக்கும் பழைய மழையை விட ஒவ்வொரு செவ்வாய்தோறும் டிவியை சிஎம்ஆர் இணைந்து பொழியும் இசைமலை எல்லோர் மனங்களையும் மகிழ்விக்கின்றது. இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்றிய இருவருக்கும் சிறப்பாக பாடும் திறன், இருவரும் சிறப்பாக பாடும் திறன் கொண்டவர்களே. அஸ்வினா, திருவயிலிருந்தே இசையோடு வளரும் இசை மொட்டு இன்று எங்கள் மத்தியில் ஒரு வீணையில்லாத இசை சரஸ்வதியாக வலம் வருவரும் கூட. அவர் என்னும் பல இசை வடிவங்களை உருவாக்கி அதில் பல அளவிட முடியாத சாதனைகள் பெற்று பெரும் இசைமலராக மலர்ந்து எமது சமூகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும், சங்கரண்ணா அவர்களின் இசை வளர்ச்சி என்பது தெய்வீக இசையோடு வளர்ந்து இன்று அடுத்த பரிமாணங்களுடன் திரை சிதை பாடல்களையும் பாடி பல போட்டி இசை நிகழ்வுகளில் வெற்றி கனிகளை பறத்து மக்கள் மனசுகளில் இடம் பிடித்த ஒரு சிறந்த பாடகரும் கூட. அவரும் தெய்வீக கீதங்கள், திரை இசை கீதங்கள் என பல இசை கீதங்களை பாடி இசையோடு தாண்டவமாடும் சிவனாகிவிட்ட பெருமையை பெறுகின்றார் என்று. இவ்விசையோடு பயணிக்கும் உங்கள் இருவரதும் இசைக்கனவுகள் அனைத்தும் நிறைவேற இறையாசி வேண்டி இந்நிகழ்வை தொடர்ந்து வழங்கும் டிவிஐ சிஎம்ஆருக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
2: மிக்க அருமை தவராஜா அவர்களே. உங்களுடைய குரலே ஒரு இனிமையாக ஒரு கவிதை மாதிரி இருக்கு. நீங்க கூப்பிட்டு என்கரேஜ் பண்றது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிளஸிங்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
0: மிகவும் நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். மீண்டும் தோமார், அருமையான பாடல்லாம் உண்மையில அருமையான பாடல் தெரிவுகள். அந்த என்ன சொல்றது, காதுக்கு இனிமையா கேட்கக்கூடிய பாடல்களை தெரிந்து பாடிக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் குருவாயூரப்பா, குருவாயூரப்பா இந்த பாடல் நினைக்கிறேன். பாக்கிறேன்.
2: இருக்கலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த நேர்
6: வணக்கம். எங்களுக்காக உண்மையிலேயே நிலையத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த பாடம் வந்து குருவாயூரப்பா, குருவாயூரப்பா என்று கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி டாங்கல் சந்திரன்.
6: நன்றி.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
7: மீண்டும் அமுதாண்டன் கதைக்கிறேன். அஸ்வினி குட்டி, நல்லா பாடுறீங்க. அது சங்கர் கணேஷ் சொல்ல தேவையில்லை. எங்கட சங்கர் வந்து அமைதியா சைலன்ஸா தான் நிப்பார். சில பேர் வந்து நல்லா அடுக்க அடாம்பூட்டம் ஆட்டம் பாட்டம்லாம் நிப்பார். நான்லாம் ஆடித்தான் பாடவேன். ஆனால் சங்கர் அமைதியா இருந்து அவருடைய அந்த மேன்மை, அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் அவருக்கு எல்லா திறனும் இருக்கு. அந்த எங்க சங்கரங்களுக்கு எல்லா திறமையுமே இருக்குது. நாங்க நாங்களும் சொன்னால் அவரு அடுத்த பாடல் கால் பேசி போத்தனே. அடுத்த பாடல் குருவாயூரப்பா, குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி அந்த பாடல் தான். நான் உங்களை தொடர்ந்து வாழ்த்துகின்றேன். உங்க மியூசிக் தேனி எல்லா வரைக்கும் போகணும். நன்றிகள்.
2: நன்றிகள்.
7: வணக்கம். வணக்கம்.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கலைக்கிறேன்.
2: கண்ணன் எப்படி இருக்கீங்க?
8: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
8: ஸ்டேஜ்ல இருந்து இப்படி ஒரு பிரசன்டேஷன் சாரத்துக்கு ரொம்ப நன்றி. ரெண்டு பேரும் சூப்பரா பாடுறீங்க. குருவாரூர் எல்லாம் நல்லா இருந்து. இப்ப எனக்கு வந்து ஏழுமுண்டா ஒரு ஃபியூ லைன்ஸ் எனக்கு இந்த ரெண்டாவது மாலுக்கு பிடிச்ச பாடல் என்ன டெலிபோன் மணிபோல்.
2: டெலிபோன் மணிபோல் சிரிப்பு வழிவளா.
8: அதுதான் அதுதான் அதுதான் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு எதிர்காலத்துல இன்னும் பாடி பாடி நல்லா வரங்க. எங்களுக்கு தார சிஎம்ஆருக்கு சிடிவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி.
2: கண்ணன் கடைசியாக வந்தாலும் கலக்கிட்டீங்க. நன்றி கண்ணன்.
8: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க உங்களோட வாழ்க்கை.
2: நன்றி நன்றி நன்றி கண்ணன். ஓகே, அடுத்த கடைசி பாட்டுடைய க்ளூ வந்து இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான குறிப்பு. முதல் வார்த்தை ஒரு மதுபானத்தின் பெயர். அடுத்த இரண்டு வார்த்தைகள் தாளும் முழங்கும் ஓசை. அதற்கு பிறகு என்ன? ஆட்டம்தான், ஆரம்பம்தான். 1990 வெளிவந்த திரைப்படம். ஒரே கமலஹாசன், 4 வேடங்கள், 4 கதாநாயகிகள். சினிமாவில் தான் இது சாத்தியம். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுக்கே கஷ்டமாக இருக்கு. என்ன பாட்டுமே இந்த பாட்டு, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் சென்னை தமிழில் வர்ற பாட்டுங்கிறதுனால டைம் ஆச்சுல கொஞ்சம் நாஸ்தா தின்னுக்குன்னே சொல்லுங்கப்பா. நம்ம இப்போ குருவாயூரப்பா பாட்டுக்கு போகலாம்.

0: சாட்சி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர்.
2: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் ரவிசங்கர்.
2: குருவாயூர் போயிருக்கீங்களா?
0: குருவாயூர் போயிருக்கேன் நிறைய. எஸ்
2: ஓகே, பெஸ்ட், குட். நான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போது போற இடம் அது.
0: ஓ வெரி குட்.
2: கிவ்ஸ் அஸ் சோ மச் பீஸ் ஆஃப் மைண்ட்.
0: அப்சல்யூட்
2: ரொம்ப பிடிக்காது. நல்ல பாடல் அது, நல்ல பாடுனீங்க.
0: தேங்க்யூ.
2: பாடல் வந்து இந்த நேரத்துல பாடக்கூடிய பாடலா அது, ரம்பம்பம். எல்லாருக்கும் ஒரு மனசுல சஞ்சலம் உண்டாக்குமே அது.
0: வணக்கம்.
3: அருமையான பாடல். அடுத்த பாடல் மைக்கேல் மதன சாமராஜன்ல இருந்து ரம்பம்பம், அந்த பாடலா இருக்கணும். கடைசி நேரம் ஒரு தூக்கலான பாடல தந்திருக்கிறீங்க. எல்லாம் இறுக்கமா இருக்க போகுது பாடல், எல்லாம் இறுக்கமான பாடல்.
0: நன்றி தேவகுமார்.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: கீழே ஒரு சப்டைட்டில் வரும், மது அருந்துதல் உடலுக்கு தீங்குதல், தீங்கு வரும்
3: கூடாதுதான். அது அதை கிரகிச்சு கொண்டா சரி.
0: நேரம் முடிஞ்சதுனால மிச்ச காலஸ் எடுக்க முடியல. கடைசி பாட்டுக்கு நாங்கள் நேரம் போகிறோம்.

தேங்க்யூ அஸ்வினா. இசை என்பது ஒரு பாடலோடு முடிவது இல்லை, அதை ரசிக்கும் இதயங்களில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். இன்றைய மியூசிக் கனெக்ட் இசையின் இணைப்பு நிகழ்ச்சியில் எங்களின் பாடல்களை ரசித்து எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் அன்பான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் எங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். உங்கள் அழைப்புகள், உங்கள் புன்னகைகள், உங்கள் அன்பான வார்த்தைகள், இவை அனைத்தும் சேர்த்து இந்த இசை மாலையை இன்னும் இனிமையாக்கின அதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நேரடியாக பேச முடியாவிட்டாலும் ஃபேஸ்புக் நேரலையில் உங்கள் கருத்துக்களும் பாராட்டுக்களும் மற்றும் அன்பு செய்திகளின் மூலமாகவும் எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். கனடாவில் வாழும் தமிழ் கலைஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் ஒரு அழகான மேடையை

0: அமைத்து அவர்களின் திறமையை உலகத் தமிழர்களிடம் கொண்டு செல்லும் சிஎம்ஆர் வானொலி டிவிஐ தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்கள் பணிவான நன்றிகள். இந்த இனிய இசைப்பயணத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. நான் சங்கர் கிருஷ்ணன், அஸ்வினா அருண் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். மியூசிக் கனெக்ட் இசையின் இணைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இசையுடன் அன்புடன் வணக்கம்.
1: நன்றி. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜினி. நன்றி, வணக்கம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள் ஆடை கைவினைப் பொருட்கள் சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383
3: சுகந்தன், 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பிராம்ப்டன் கற்பக விநாயகர் ஆலய 25th ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20 மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும்.
5: 9545
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 5753 lotusfuneralandcremation.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க். ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு $1,000 to $1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 4168342266.
3: Jeeva Jewelers.

ਕਿੰਨੇ ਗੁਰਦਾ ਲੈ ਆਂਦੇ ਤੋ ਏ ਏ ਕਿਉਂ ਨਾ ਕਿ ਸਪਲੇ ਦਾ ਲੈ ਡੋ ਗੰਡੇ।

ஜெயிக்கிற விதிமாற சதிகார கதிமாற.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

44 44 44 44

அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்த நொடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10th வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ், 3 சரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 622-1775.
2: காசு வேணும் என்று பிரண்டிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar glamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
1: 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155.
7: 416-268-0155
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD-யில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கும் ஒரு சிறப்பான தலைப்பை கொண்டு வந்திருக்கேன். வழக்கம் போல தான், வேற என்ன, எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்கிற பதிலில் வந்து கேட்டு நானும் சிரிக்கவும் வந்து காத்திருக்கேன். நம்மளுடைய நேயர்கள் எப்பயுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணதே கிடையாது, இன்றைக்கும் ஃபுல் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பி வந்திருக்கேன். ஒரு ஸ்வீட்டான தலைப்பு இன்றைக்கும் காத்திருக்குது. செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். நேயர்கள் என்னுடன் பேச உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேர்கள் அனைவரையும் இந்த அருமையான காலை வேளையில் உங்களை வருக வருக என்று வரவேற்கும் நான் RJ ராஜ். காலை வணக்கத்துடன் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
8: ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கட்டணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. மகர சிறைச்சாலை சம்பவத்திற்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரிய தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றுவது தொடர்பாக இந்திய மத்திய அரசு பரிசீலிக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஃப்ரேசர் வேலி பகுதியில் உள்ள செலிவேக் அருகே 2 விமானங்கள் வானில் மோதிக்கொண்ட சம்பவம் குறித்து கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா விரைவில் ஒப்பந்தம் எட்டக்கூடும் என்று உயரதிகாரி ஒருவர் தெரிவித்ததை அடுத்து கடந்த சில மாதங்களாக உயர்ந்திருந்த மசகு எண்ணெயினுடைய விலை தற்பொழுது அதிரடியாக குறைந்திருக்கின்றது. திருகோணமலை மோதூரில் 17 நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்திருக்கின்ற இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்றைய தினம் முழுவதிலும் அரசு உயர்மட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்புகளை முன்னெடுத்து வருகின்றார். தனியார் மற்றும் பகுதியளவு அரசு துறைகளில் பணிபுரியும் ஓய்வூதிய உரிமையற்ற ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஊழியர் சேமலாப நிதி EPF சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கம்பகா மினுவாங்குட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அம்பககவெத்த சந்திக்கு அருகில் 11 கிலோ 844 கிராம் கஞ்சா மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை முன்னிட்டு நடத்தப்படும் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் ஆகியவற்றுக்கு இன்று புதன்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசு முதல் வரவு செலவு திட்ட அறிக்கையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தனது வரவு செலவு திட்ட தாக்கல் உரையில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 7 ஆண்டுகளில் தலைமறைவாக இருந்த 274 குற்றவாளிகள் இந்தியா கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இந்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. சமையல் எரிவாயு கொள்கலன் வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்கான பணியை வரும் 16ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டுமென்று இந்திய மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தெற்கு உட்புறப் பகுதியில் பரவியறியும் பியலே காட்டுத்தீயினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விரைவான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் தங்கள் வீடுகளை இழந்த சிலருக்கு இது குறித்த தகவல் வரும் நாட்களில் தெரிவிக்கப்பட உள்ளது. பலமுறை தாமதங்களுக்கு பிறகு நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட கனடாவின் வெளிநாட்டு செல்வாக்கு பதிவேடு ஆகஸ்ட் 4 அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இடம்பெறும் பரவலான அமுலாக்க நடவடிக்கையின் பகுதியாக டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் 28,000 மேற்பட்ட வணிக ரீதியிலான சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்திருப்பதனால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பாரவூர்தி ஓட்டுநர்கள் தங்கள் பணியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அடுத்த 2 இதற்கான முடிவு தெரியவரக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேசச்சூசெட்ஸ் ஆளுநர் மௌரா ஹீலி இந்திய புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை நினைவுகூரும் வகையிலும் ஆகஸ்ட் 15 மாநிலம் முழுவதிலும் அதிகாரப்பூர்வமாக இந்திய தினமாக அறிவித்திருக்கின்றார். ஈரானுடனான டொனால்டு டிரம்பின் பேச்சுவார்த்தைகள் உலக அமைதி தினத்தை அடைவதற்கான ஒரு பயனற்ற முயற்சி என்று மூத்த இஸ்ரேலிய அதிகாரி கடுமையாக சாடியிருக்கின்றார்.

0: ஐஷா சில்க் 4th anniversary மெகா சேலுடன் 10 சேல் பெருந்துகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில் சாரீஸ் சல்வாஸ் பிரைடல் லெஹெங்காஸ் மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சரம் $10 சல்வார் $30 2 டி-ஷர்ட்ஸ் $15 பிரீத்தி ஏகோ பிளஸ் $150 இன்னும் ஏராளம் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க்
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஃபோன் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணணும், 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசுங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலப்ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஜாலியாக ஃபன்னாக பேசுகிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் வந்து பயங்கர கருத்தாக வந்து பேச வேண்டிய விஷயம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்குன்னு நிறைய ஷோஸ் இருக்குது. இப்போ நம்மளது வந்து ஃபுல்லாக கூலாக அப்படியே ஜாலியாக நீங்கள் வந்து பாட்டு கேட்டு ஏதாவது ஒரு சிம்பிள் தலைப்பை பற்றி உங்களோட கருத்தை சொல்கிற நாள் தான். பயங்கர அதிரடியாக வந்து தமிழ்நாடு சிஎம் வந்து யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சின்ன சின்ன ஆளுங்களெலாம் பிடிச்சி போட்டால் தானே வந்து மோவரை கத்திகிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே அடிப்போம் அப்படின்னு சொல்லி சிஎம் பதவினா என்ன அப்படின்றத வந்து காட்டியிருக்காருல. ரெண்டு மூணு கெத்தான விஷயங்கள் பழசு அரசியலில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, அதெல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நமக்கு எதுக்கு, அதுக்கப்புறம் அதை தனியாக பேசுவோம். இன்றைக்கி என்னெல்லாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இப்போ தான் வந்து எல்லாமே வந்து வீடியோவோ ஆடியோவோ வந்துருச்சு, பிளாகர்ஸ் டே அப்படின்னு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் நானும் பிளாகராக இருந்தேன். நம்ம போகிறது வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிற அழகான தருணங்கள்லாம் வந்து டைப் பண்ணி அதை வந்து பிளாகாக போடுறது. அதில் நிறைய நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நானே நிறைய பிளாகர்ஸ் ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ அந்த பிளாகர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பிளாகர்ஸுக்கான ஒரு நாள். அதே மாதிரி இன்றைக்கி ஆயிஸ்டர் டே அப்படின்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது கடைசியாக வருவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இன்றைக்கி அண்டர்வேர் டே, ஜட்டிக்குன்னே ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாதா என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, வாழ்க்கையிலே ரொம்ப தேவையான முக்கியமான விஷயம். அதனால் அண்டர்வேர் டே அப்படின்னே இன்றைக்கி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அ ஃபன் பார்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து ஒரு கார்மெண்ட் டே இல்லை ஜீன் டே, ஜீன் ஜாக்கெட் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும்னு சொல்லி யாரும் வலியுறுத்தலை அப்படின்னாலுமே, அண்டர்வேர் டே அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி ஆகணுன்றத வலியுறுத்துகிறாங்க. ஆனால் இப்போ என்ன இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுதுன்னா, இந்த அண்டர்வேர் டேயில் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் பிராண்டாக வந்து மாறிட்டு வர்ற அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து சொல்கிறாங்க. முன்ன வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அண்டர்வேர் வந்து ஒரு பட்ஜெட் குள்ளதாக இருக்கும், பட் ஆனால் வந்து மிகப்பெரிய விலை உயர்ந்த இன்னர்ஸ் வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக ஆகிட்டு வருது அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. கேல்வின் கிளைனோடது விக்டோரியா சீக்ரெட்டு, அந்த ப்ராடா வந்து அவங்களே வந்து அண்டர்வேர்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறத பற்றி, யூஸ்வலாக வந்து இந்த ஹெனிசன் ஜாக்கி ஆஃபர்ஸ் தான் வந்து மல்டி பேக் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் கொடுப்பாங்க, அதுதான் அதிகமாக வாங்கப்படும். ஆனால் இப்போ வந்து மல்டி பேக்ஸ் வந்து வாங்குறதில்ல, யுனீக் இன்னர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களா, அதாவது ஒரு டிசைன் தான், ஒரு பேட்டர்னில் தான், அது வந்து ஒரு பீஸ் தான், அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் ஆனால் பெருமையாக வெளியில் போய் சொல்லிக்க முடியுமா, என் கிட்டே மட்டும்தான் அந்த ஜெட்டி இருக்குது அப்படின்னு? வாட்சாக இருந்தால் சரி, வாட்ச் வந்து இது ரொம்ப லிமிட்டெட் கலெக்ஷன், இல்லை ஒரு காராக இருந்தால் இது லிமிட்டெட் எடிஷன் அப்படின்னு சொல்லி கெத்தாக காட்டிக்கலாம். ஜெட்டியில் என்னப்பா லிமிட்டெட் கலெக்ஷன், லிமிட்டெட் எடிஷன், ஆனால் அதெல்லாம் வந்துருச்சு, அதையும் வாங்குகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, மக்கள் வந்து ஓகே இப்போ நிறைய பணம் இருந்தாலும் சரி இவ்வளோ முட்டாளாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து புரியல. நீங்கள் வந்து அந்த குவாலிட்டி, அந்த மெட்டீரியலு, இதுக்காக நீங்கள் காசு கொடுத்தா ஓகே, கம்ஃபர்ட் இதுக்காக காசு கொடுத்தா ஓகே, ஏன் நான் போடுற ஜெட்டி வேறு எவங்கிட்டையுமே இல்லை அப்படின்றதில் என்ன பெருமை அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் இதுவும் வந்து விக்டோரியா சீக்ரெட் வந்து இப்போ அதை வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. யூனிக் கலெக்ஷன், ஒரு பீஸ் தான், ஒரே ஒரு டிசைன் தான், ஒரே ஒரு பேட்டர்ன் தான், இது வந்து ஹேண்ட்மேடு, இது வந்து கஸ்டம் மேடு, இது வந்து இந்த டிசைனர் வச்சே பண்ணது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து தான் கிரேசி மார்க்கெட் அப்படின்றது உண்மை தான். ஸோ அது ஒரு சரியில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுதான் வந்து இந்த அண்டர்வேர் டேவை பற்றி சொல்கிறதுக்கு. தலைப்புக்கு வரதுக்கு முன்னாடி அடுத்தது ஆயிஸ்டர் டே அப்படின்றதும் செலிப்ரேட் பண்ணப்படுது. முதல் முதல்ல இது வந்து எனக்கு நான் இங்கே தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த அப்படியே உடச்சி அந்த சிப்பியை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற ஆயிஸ்டர் வந்து அது அப்படியே கொடுப்பாங்க. அது அதில் வேணால் கொஞ்சோண்டு ஹாட் சாஸ் போட்டு மாதிரி குளகுளன்னு இருக்கும், அதை அப்படியே சுரக்குன்னு உரியணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஐயோ என்னடா மனுஷங்க எப்படா இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முதல் முறை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஹா, இது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ரா ஃபுட் சாப்பிட்றது பிடிக்காது, ஃப்ரைடாக பிடிக்கும். ஆனால் அந்த ரா ஆயிஸ்டர் சாப்பிட்ற ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆயிஸ்டர் டேன்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இன்றைக்கி நான் குனிந்திருக்கிற கேள்விக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மதமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபன்னாக இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கேள்வி தானே கேட்போம். வெரி சிம்பிள், ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். நாலஞ்சு கேள்வி கொடுத்தா தான் வந்து ரொம்ப நேரம் போகுது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி டேஷ் கேம் டே. காரில் வந்து முன்ன பின்ன வந்து நீங்கள் கண்டிப்பாக கேமரா பொருத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேணும்னே வந்து இப்போ பின்னாடி வந்து இடிச்சுட்டு அதை வந்து அதை வச்சு மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரியாக பல இடத்துல மாறிட்டு வருது. ஸோ டேஷ் கேம் இருக்கிற கார்ஸே தான் இப்போ வர்ற காரில் டிஃபால்ட்டாகவே வந்து வர்ற கேம்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தனியாக வந்து செட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். அமேசானில் உங்களுக்கு வந்து $90 வந்து டேஷ் கேம்ஸ் கிடைக்குது. அதை நீங்களே வந்து ஃபிட் பண்ணிடலாம். இல்லை எங்கேயாவது போனால் நீட்டாக அந்த வயரிங்லாம் பண்ணி வயர் வெளியில் தெரியாமல் நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவாகவே வந்து ரெக்கார்ட் ஆகிக்கும். அதுவே வந்து எவ்ரி 4 days கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெமரி ஃபில் ஆனோடனே அதுவே வந்து டெலீட் பண்ணி அது பழைய ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டு அது புதுசு வந்து கொண்டு வந்துடும். இல்லை அது பழைய ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெக்கவர் பண்ணாலும் பண்ண முடியாது. அப்டேட்டடான சில கேம்ஸில் அதையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டேஷ் கேம்ஸ் இருக்கிற வண்டியை நீங்கள் வாங்குறது நல்லது, இல்லை டேஷ் கேம் காரில் செட் பண்ணுறது நல்லது. இன்னொரு முக்கியமான மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரி என்னென்னா, ஜஸ்ட் இந்த லாங் டிரைவ் போகிறாங்கல்ல ட்ரக் டிரைவர்ஸ்லாம், அவங்க ஹை குவாலிட்டி 4K டேஷ் கேம்லாம் வாங்கி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ரைடை வந்து அப்படியே வந்து யூடியூப் வீடியோவாக போட்டு ரிலாக்ஸிங் டிரைவ் வீடியோன்னு சொல்லி போட்டு அதுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து 1 million, 2 million வியூஸ்லாம் போகுது. அது மூலமாக காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் வாங்கின டேஷ் கேமுக்கு கூட நீங்கள் அதிகமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வழி வகுக்குதுங்கிறதுனால அதெல்லாம் ஒரு தனி இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரியில் காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் விட நம்ம இன்றைக்கி தலைப்பாக வந்து கொண்டு வந்திருக்கிறது, நம்ம வீட்டில் வந்து இப்போ சம்மர்ன்றதே முடிய போகுது, ஸ்ப்ரிங் வரப்போகுது, பொசுக்குன்னு அதுக்குள்ளே ஆகஸ்ட் வந்துருச்சு, படப்படன்னு ஆகஸ்ட் ஓடிடும், அதுக்கப்புறம் செப்டம்பர் வந்துடும், அவ்வளோதானா சம்மரு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கா, அப்புறம் வின்டரா அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து ஷாக் ஆகிறோம் இல்லையா. கரெக்டு, படப்படன்னு போயிடுச்சு. ஆனாலும் இந்த வீட்டு வேலைகள் வந்து நிறைய இருக்குது, எதுவுமே குறைய மாட்டேங்குது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் எந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணுறீங்க, ரொட்டீன்லாம் போட்டிங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து நிறைய வேலைக்காரங்க வச்சுக்கலாம். 1-2 ஒர்க்குக்காக வந்து வேலைக்காரங்களை வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் இப்போ வீட்டில் திடீர்னு பிளம்பிங் வேலை வருது, அதை நானே பார்த்துருவேனே. வீட்டில் திடீர்னு கார்பெண்ட்ரி வேலை வருது, அதை நானே பார்த்துருவேனே. திடீர்னு வண்டி வேலை செய்யலை, அந்த வண்டி ஆட்டோமொபைல் ஏதாவது சரி பண்ணும், அதை நானே பார்த்துருவேனே. எலக்ட்ரிக் வேலை, எலக்ட்ரானிக் வேலை, எதுவாக இருந்தாலும் நானே பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஒரு வேலை மட்டும் என்னால் பண்ண முடியாது, நான் வெளியே ஆளுங்களை தான் கூப்பிட்டு பண்ணுவேன் அப்படின்னா அந்த வேலை எந்த வேலை அப்படிங்கிறது தான். வெரி சிம்பிள். நிறைய இப்போ நானே இப்போ மெய்டெல்லாம் வச்சுக்க முடியாது, நானே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவேன், க்ளீனிங் பண்ணிடுவேன், பாத்திரத்தை விளக்கிடுவேன், டிஷ் வாஷை போட்டுருவேன், லாண்ட்ரி போட்டுருவேன், வீட்டை கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வேலை ஏதோ ஒரு வேலை வரும், வருஷம் இது வரும் கண்டிப்பாக, அந்த வேலை நம்மளால் பண்ண முடியாதுப்பா. தயவுசெய்து நீங்கள் வந்து வெளியிலிருந்து ஹையர் பண்ணி ஆளுங்களை கூட்டுவாங்க அப்படின்னா அந்த வேலை எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தலைப்பு தான். இது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் கண்ட்ரோலில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காமெடி நடந்தது, அதை பற்றியும் பேசுவோம். உங்கள் வீட்டில் வந்து திடீர்னு எலியோ இல்லை ரக்கூனோ இல்லை வந்து ஸ்கங்கோ ஏதோ ஒன்று வந்து பேக்யார்ட்லையோ எங்கேயோ வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது, ராபிட் வந்து நோண்டி நோண்டி நோண்டி என்னுடைய லானெல்லாம் நாசம் பண்ணிடுது அப்படின்னா, அந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? ஐயோ, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எப்போ பார்த்தாலும் இது வந்து ரக்கூன் வந்து பிரச்சனை பண்ணிருந்துச்சு, அதுக்கப்புறம் இது சரியாச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்ததுன்னா நீங்கள் பெஸ்ட்டை வச்சு இந்த மிருகங்கள் தொல்லை தாங்க முடியாமல் நீங்கள் ஏதாவது சுச்சுவேஷன் சமாளிச்சிங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். கால் பண்ணுங்கள் 416-644-6222. எந்த வேலைக்கு நீங்கள் ஆளை கண்டிப்பாக வச்சுப்பீங்க, மற்ற எதுக்குமே தேவையில்லை அப்படின்னா அது அந்த ஒரு வேலை எந்த வேலையாக இருக்கும். சிம்பிள் கேள்வி, டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷம் பேசிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்கன்னா தரத்துக்கு தயாராக இருக்கேன். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திப்போம். காலை வணக்கம்.
1: ஓ வணக்கம் ராஜ்,
0: நன்றி.
1: நாங்க கேட்கிற பாடல் வந்து விஸ்வரூபம் படத்துல இருந்து உன்னை காணாத. நீங்க எப்படி முழு பாட்டு போட மாட்டீங்க,
0: எந்த பாட்டா இருந்தாலும் மூணு நிமிஷம் தான் வருது. ஆமா அவ்வளவுதான்,
1: ஒன்றரை ஆகிட்டாலும் பரவாயில்லை, எந்த நான் கேட்க மாட்டேன். நீங்க கேட்டதுல பிரச்சனை இல்லாம வெளியில இருந்து வர எலிகள் பூனிகள் அது எல்லாத்தையும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற எலிகள் பூனிகளாலதான் பிரச்சனை.
0: கரெக்ட், வீட்டிலேயே இருக்குது உள்ள.
1: ஆனா நாங்க ஆயுஷதையே நல்ல சாப்பாடு உண்டு, ஆனா அதுகளை சாப்பிட தெரியாதாக்கள் மற்ற சாப்பிடுறவை விரும்பி சாப்பிடுறவைய அறிவியலப்படுத்தி விட்டுவிடும்.
0: அதுதான் பிரச்சனை. ஆமா, ஏதோ மூஞ்ச சுரிச்சுட்டு ஐயோ இது எப்பெல்லாம் எப்பெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னு.
1: கடைக்கு வரியாது இல்ல சாப்பாடு வாங்குற கடை என்ன வாங்க கூடாது வீட்டுல முழுவேலையும் செய்துட்டா இப்ப இருக்கு.
0: எல்லா வேலையும் நீங்க தான் செய்யறீங்க, இழுத்து போட்டு செய்யறீங்க.
1: அது ஒரே ஒரு வேலை தான் இதால் செய்யல, அது வைஃப்ட வாய மூடி இல்லாம இருக்கு. அதுக்கு கூப்பிட
0: அதுக்கு இண்டஸ்ட்ரியிலே யாருமே இல்லையே, நீங்க ஆளை கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்க.
1: சரி, என்ன மாமியார கூப்பிட்டா தாய்க்காவது பயப்படுவாட்டு பார்த்தா
0: வெளியில
1: போட்டுட்டு
0: உதயநிதியை நன்றி நன்றி ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. முதல் ஒரு மணி நேரம் ஒரு தலைப்பும், அதுக்கப்புறம் வேற தலைப்பை வந்து மாற்றலாம் அப்படின்ற ஐடியாவும் இருக்கு. இப்ப அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் நினைக்கிறேன்.
0: வணக்கம் மதன், எப்படி இருக்கீங்க நீங்க?
3: நல்ல மகிழ்ச்சியா உற்சாகமா அந்த மாதிரி நொறுக்கு தினம் சாப்பிட்டு அந்த ஜக்கி சாப்பாடும் சாப்பிட்டு ராஜனோட கடிஜோக்குகள் மற்றது ராஜோட கொஞ்சம் நேரம் கடிப்போம் சொல்லி போட்டு வெயிட் பண்ணி கொண்டு நிக்கின்றேன்.
0: சூப்பர். இப்ப நீங்க மூணு வேலையுமே வந்து இந்த மாதிரி வெளியில இந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த ஜங்கி ஃபுட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்களா, இல்ல நீங்க அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் வீட்லயும் வருமா?
3: லஞ்சில் ஃபுட்டை வருந்தா அது இல்லை கொஞ்சம் தான் சாப்பிடுவோம்.
0: அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக விருப்பம்
3: இல்லை, சாப்பிட்றதான் சாப்பிட்றதான் கொஞ்சம் இதெல்லாம் சும்மா கடிச்சு கொடுறோம்.
0: எவ்ரி ஒன் ஹவர் நமக்கு வந்து பூஸ்ட் ஏற்றிட்டே இருக்கணும்.
3: அப்படின்னு கொண்டு போறது வேலையை கொண்டு போய்க்க கடையில் வாங்கிட்டு போட்டோம்.
0: அது சரி, கரெக்டு தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுற வேலையா?
3: ரவல் பண்ற வேலையும் இருக்குது, மற்றது உள்ளுக்க செய்யற வேலை இருக்கு. உள்ளுக்க வேலை செய்யறது ரவலிங் வேலை மாதிரி தான், என்ன வேலைன்னு சொல்லல, அதெல்லாம் அங்க போய் தான் டிசைட் பண்ற. ஒரு நேரத்துக்கு ஒரு வேலை வரும்.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, இன்னைக்கு தலைப்பு வந்து உங்களுக்கு என்ன கண்ட் வச்சிருங்க தலைப்புக்கு?
3: நீங்க உங்களுக்கு என்ன விசாரணை பண்ண சொன்னால், மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கினாலும் கெத்து காட்டாத பொருள் எது ராஜ்?
0: மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கினாலும் கெத்து காட்டாத பொருளா?
3: கெத்து காட்ட முடியாது, கெத்து காட்ட விருப்பம், ஆனா கெத்து காட்ட முடியாத
0: ஜெட்டி தானா?
3: அது என்ன பொருள்? அது
0: ஜெட்டி தானா நீங்க சொல்றது? இதுதான் வரதட்சணை. வரதட்சணை
3: அதேதானா?
0: எது உள்ள போறதா? கெத்து காட்ட முடியாத ஐட்டம், அதுதான் சொல்றேன். அது ஆனால் இதை வியாபாரமாக விற்கிறாங்களே அப்படின்றதுதான், அது ஒரு தனி விஷயம். சரி, அந்த தலைப்புக்கு விட்டுட்டு நாம் இதுக்கு வருவோம். இப்போ நீங்க எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிருவீங்க, ஆனால் இதை மட்டும் என்னால பண்ணவே முடியாதுன்னா என்னவா இருக்கும்?
3: நான் ஜட்டியை போட்டுக்கொண்டு வெளியில போச்சோம்னா மனைவி என்னோட
0: அது இல்லைங்க, வீட்டு வேலையை சொன்ன தலைவா. என்ன நீங்க ஜட்டிலேயே இருக்கீங்க, அதுல இருந்து வாங்க, அந்த தலைப்புல இருந்து வெளில வந்துருவோம். என்னது இது?
3: என்ன கொடுத்தா ஒண்ணும் செய்ய முடியாது வருவா?
0: ஆமா, இந்த வேலையை வந்து என்னால கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படின்னா என்னது இது?
3: என்னால பண்ணவே முடியாதுன்னு சொன்னால், அப்படி எனக்கு என்ன, எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும். எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும்.
0: எல்லா வேலையும் உங்களால பண்ண முடியும்.
3: ஒரு வேலையும் இல்லை, அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னால் இயற்கை சாப்பாடு சாப்பிடாம இருக்க சொன்னா இருக்க இயலாது.
0: அது சரி, அதான் இப்ப சொன்னீங்களே, இதுதான் இதுதான். ஸோ அந்த மாதிரி உணவு வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது, சாப்பிட்டே ஆகணும். ஓகே ஓகே, சூப்பர், சிறப்பு. ஓகே ஓகே, சிறப்பு. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
3: நீங்கள் இந்த ஜட்டியை கொண்டு வந்தபடியா கட்ட குஸ்தியில சம்பவக்காரி அந்த பாட்டுக்கு.
0: சம்பவக்காரி தான் வேணுமா உங்களுக்கு? சரி, போட்டுருவோம் சம்பவக்காரிய. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக மதன்.
3: நன்றி.
0: இதே மாதிரி இன்னொன்னு கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து நல்ல வேலை என் காரில் வந்து டேஷ் கேம் இருந்தது, இல்லைன்னா என்னை மீட்டர் போட்டிருப்பாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் ஏதாவது இருந்ததுனாலும் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். டேஷ் கேம்னால் நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டீங்க, இல்லை டேஷ் கேம்னால் வந்து ஐயோ இதனால் வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு அப்படின்னு, அது வந்து சேவான சம்பவமாகவும் இருக்கலாம், இல்லை டேமேஜான சம்பவமாகவும் இருக்கலாம். ஸோ டேஷ் கேம் வச்சு ஏதாவது உங்களுக்கு என்ன, நிறைய வாகனம் ஓட்டி நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க்கான மேட்டர். ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
4: காலை வணக்கம் ராஜ், சாரா.
0: காலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
0: சிறப்பாக ஜாலியாக இருக்கேன். உங்கள் தோட்டத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ம், நீட்டு வீட்டில் வேறு சொல்லிட்டு இருந்தேன், இத்தனையும் வீட்லேயே போட்டு வளர்க்குறாங்கப்பா. நம்ம வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து பக்காவாக ஒரு கார்டனிங் செட்டப் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த தக்காளியை வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா நிறைய தக்காளி வந்து நாங்கள் அப்படியே சரி என்னத்த பண்ணுறது வெட்டும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொடுப்போம், அப்புறம் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் வீணாக போயிடும்.
4: வீடெல்லாம் தட்டி தட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வாரு, ஆனால் நிறைய வந்த உடனே என்ன செய்யறது, அப்படியே நாளா வெட்டி ஃப்ரீஸ் பேக்ல போட்டு வச்சுட்டா. அடுத்தது அந்த அக்டோபர்ல எல்லாம் பச்சை தக்காளிகள் அந்த கலர் மாறிட்டு வருந்தானே, அப்ப பழுக்க டைம் இல்லை. அப்ப நிறைய கிரீன் டொமேட்டோஸ் வரும், அதையும் சேமித்து வைத்து நான் ஒரு வருஷம் இந்த வருஷம் அதாவது ஜூன் வரைக்கும் பாவிச்சிருக்கிறேன்.
0: ஆஹா, அப்படியா? ஓகே, சூப்பர்.
4: இந்த முறை இந்த கார்டன் அவ்வளவு நல்ல இல்லை, என்னடா இந்த வெதர் நாளையோ என்னமோ ரொம்ப கவலை.
0: ஓ அட்டடா, ஓகே, ஆமா கரெக்ட். வெதர் வந்து ரொம்ப கிரேசியா இருக்கு, மாறிட்டு மாறிட்டு என்னமோ
4: ஒன்றே குளிர் கூட அல்லது சூடு கூட அப்படி.
0: சொல்லுங்க, இன்னைக்கு எல்லா வேலையும் நானே பண்ணிடுற கார்டன்ல நீங்களே எடுத்து போட்டு செய்யற வேலை, ஆனா என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னா என்ன வேலை? அது
4: லோன் மூவர் தான் பண்ண முடியல.
0: ஓ, ஹெவியா இருக்கறனாலயா லோன் மூவ் பண்ண முடியல?
4: அது பண்ற இல்ல. அடுத்து இந்த வீட்லயும் உள்ள இந்த வேக்யூம் எல்லாம் பண்ண மாட்டேன். ரோபோ வேக்யூம் இருக்கு, அதுக்கு அதை பிடிக்காது எனக்கு.
0: ஏன்? அதுதானே ஈஸி.
4: பண்ணின இடத்தே திரும்ப பண்ணிட்டு இருக்கு.
0: ஓ, பண்ண இடத்தையே திரும்பி திரும்பி பண்ணணுன்றதுனால பிடிக்கலையா?
4: அது பண்ணிட்டே இருக்கு அந்த இடம், அதுக்கு அந்த அறிவு போதாது.
0: அது அதை திருப்பி மாத்தி நவுத்தி அதை வந்து பண்ண வைக்கிறதுக்குள்ளார சே பா நாமளே பண்ணிடலாம் அப்படின்றீங்க.
4: நான் பண்ண மாட்டேன் வைக்கும் போது, எனக்கு பிடிக்காது.
0: கூட்டுறது தான், நல்லா விளக்கு மாத்த வச்சு தப்பு டப்பு நடி
4: மத்தவங்க பண்ணுவாங்க வைக்கும், எப்படி வீக்கெண்ட் பண்ணுவாங்க.
0: ஓகே,
4: என்னமோ
0: தெரியல, அது வந்து ரொம்ப பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயமா இருக்கும்.
4: அத பண்ணுவேன், நான் பிடிக்காம தான் பண்ணுவேன்.
0: அது சரி. ஓகே ஓகே. நீங்க டாஷ் கேம்ல ஏதாவது சம்பவம் நடந்ததா? இல்ல, அப்ப பாட்டு மட்டும் கேட்டறலாம்.
4: அப்படி சம்பவம் நடந்து இல்லை இது வரைக்கும்.
0: நல்லது நல்லது, வெரி குட். நடக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே, என்ன பாடல் கேட்க?
4: ஒரு நாள் நான் வந்து காரை கொண்டு போய் ஒரு பெரிய கார்பேஜ் ட்ரக் இருக்கு தானே பின்னால, அது மாதிரி பெரிய ட்ரக்க பின்னால் அடிச்சு விட்டேன். ஒண்ணும் இல்லை, அவனுக்கு தெரியவே தெரியாது இதுவரைக்கும்.
0: உங்க வண்டி கொண்டு ஆகலையா?
4: நல்ல ஐயோ,
0: உங்க வண்டிக்கு ஒண்ணும் ஆகலானா?
4: வண்டி கொஞ்சம் முன்னுக்கு டேமேஜ் ஆயி போய் பண்ணிட்டு வந்தோம்.
0: அடடா, ஓகே. ஆஹா,
4: அவங்களுக்கு அந்த சத்தம் தானே கேட்கல, பெரிய பாஸ்டா கொண்டு போய் அடிக்கல, லேசாத்தான் கொஞ்சம் காருக்கு ஒரு அதோடனே போய் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அவருக்கு தெரியல, பெரிய தப்பு தப்பு தெரிஞ்சா பெரிய கஷ்டமா
0: இருந்துருக்கு. ஆமா ஆமா, ஆனா ஏதோ ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கீங்க.
4: உடனே கலாச்சுக்கு போய் காரை தட்டி கொடுத்தான். ஆஃப்டர்நூன் வந்து லைசன்ஸ் டெஸ்ட் இருந்தது, போயிட்டு பண்ணிட்டு வந்தோம்.
0: முதல்லயே வந்து தேங்காய் உடைச்சிட்டு போனதுனால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி இடிச்சாச்சு, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் இடிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஒரு தடவை இடிச்சதுனால இன்னைக்கு லைசன்ஸ் வாங்கிட்டீங்க. தெரிய போகுது அவனே அடிச்சு புடைச்சுதான்
4: ஓட்டுறான்.
0: பாடல் என்ன கேட்கலாம் சாரா உங்களுக்காக?
4: நான் நேற்று ஒரு பாட்டு கேட்டேன் ராஜ், அந்த பாட்டு எங்க கேட்டேன் வானொலி. ஆனா அது நான் கேட்டே இல்லாத பாட்டு, 10 வருஷம் பழமையான பாட்டு தான், நீங்க கேட்டிருப்பீங்களோ தெரியும். அந்த பாட்டை போடுங்க இன்னைக்கு.
0: என்னடா
4: அவனி அவனி திங்கள் படம்.
0: அவனி திங்களா?
4: அவனிதான் இருக்கு.
0: சரி,
4: என் உசுர தொட்டு உன் பேர் எழுத ஆசை.
0: என் உசுர தொட்டு உன் பேர் எழுத ஆசை. ஆமா
4: ஆமா, வரிகள் கூட அழகா இருக்கு, ஆனா கேட்டதே இல்ல. நான் ஃபேமஸ்ன்றீங்க, ஆனா உண்மையில ஃபேமஸ்ன்றது தான் இருக்காது. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்,
0: அது ஆவணி திங்கள் தான் படம் பேரு. அவனில ஆவணி திங்கள். ஆமா, ஆவணி திங்கள்.
4: நான் யோசிச்சே இவன் எழுதி இருக்க ஆவணி திங்கள்.
0: ஆவணி திங்கள் படம் தான் அதானே. ரொம்ப அண்டர் ரேட்டட் படம், அது பெருசா பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் கிடையாது. ஆனா இந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு
4: பாட்டு நல்ல வசன நல்ல வரிகள்னால கேட்போம் இன்றைக்கு.
0: அதான் ஓகே. நிறைய பேர் இந்த கணவன்மார்கள் வந்து மனைவிக்கு வந்து ஸ்பெஷலா இந்த டெடிகேஷன்லாம் போடும்போது இந்த பாட்டு போடுவாங்களாமா? இந்த மாதிரி வித்தியாசமான பாடலாம் அப்பப்ப கொண்டு வந்து நீங்க தான் கேக்குறீங்க. நன்றி சாரா, உங்களுக்கு அந்த பாட்டு வரும்.
4: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம்.
5: காலை வணக்கம் ராஜ்னா. சுதா.
0: காலை வணக்கம் சுதாண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: வாய்ப்பிடிக்க நான் பிளாஸ் ஓட்டலாம் முடியும். நல்ல பெரிய ஹெவி பிளாஸ் தேவையண்டா.
0: ஓ அப்படியா? அது நீங்க வந்து நிஜமாவே இதுக்கெல்லாம் வந்து சைன் அப் பண்ணீங்கன்னா ரிஸ்க் தான். ஆமா, ஏன்னா இது யாராலையும் பண்ண முடியாது. யாரும் அந்த பூனைக்கு மணி கட்டவும் மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து இந்த வேலைக்கு மட்டும் யாராலையும் பண்ண முடியாதுன்றனால நீங்கள் எதுவும் ப்ராமிஸ் பண்ணிடுறீங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆயிரும். அப்புறம் எந்த பிளாஸ்டரும் கண்டுபிடிக்கும் படலை.
5: ஆமா,
0: கஷ்டம் தான்.
5: இது எனக்கு வந்து பாட்டு வந்து எனக்கு எஞ்சீவன் பாடுது படத்துலேருந்து, எங்கிருந்தோ அழைக்கும் எஞ்சீவன், அந்த ஆஷா போஸ்லியோ லதா மங்கேஷ்கர் பாட்டு பாத்து அந்த பாட்டு
0: என் ஜீவன் பாடுது, படம் பேரே இல்லையா? லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு தான் உங்களுக்கு தேவை இல்லையா? ஏன்னா இளையராஜாவும் பாடி இருக்காரு ஒரு
5: வருஷன்னு.
0: கண்டிப்பா போட்டுறேன், நிச்சயமா அந்த பாட்டு வரும்.
5: மற்றது வந்து செய்ய முடியாத வேலை சொன்னால் இந்த புல்லு வெட்டுறது, மற்றது
0: எனக்கும் அந்த போலன் அலர்ஜி எனக்கும் இருக்குது. ஐயோ, அதை வச்சு வந்தா நான் படுற பாடு இருக்கு.
5: ஒரே பிராண்ட்
0: பிரச்சனை. நீங்களும் இந்த டிசைனர் வேற தனியா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் டிசைனர் வேற
5: போடுறீங்க.
0: ஐயோ சூப்பர். எனக்கு முக்கியமா இதுதான் கேக்கணும், டாஷ் கேம் வச்சிருக்கீங்களா நீங்க?
5: அது வந்து ஒரே நாள்ல நடந்த சம்பவம்.
0: தாண்டி
5: பக்கத்திலேயே
0: இந்த ஜேம்சன் கட் வந்து ஒரு மாதிரி கிரேசியான ஒரு ரூட் இல்ல, அது ஒரு மாதிரி அது போய் அப்படி ஏறி ஒரு மாதிரி சுத்தி இறங்கும்.
5: அதுக்கு புதாக்கள் ஓட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும், பயம் ஆயிடும்.
0: உடனே
5: ரெண்டு பேர் வந்து பதினஞ்சு அவங்க நான் லெப்ட் நிக்கிறேன், இடையில ஓட்டி இந்த தெரியல முட்டுறது உயரமா கார்
0: தானே.
5: அவன் எடுக்க அவர் வந்து ஓட்டிக்கா, அவருக்கு முட்டிக்கா, அதுல சின்ன தான் என்ன எனக்கு திருப்பி அவரு 800 கேட்டு 600 வந்தார்.
0: பரவாயில்ல,
5: எனக்கு 1000 ரூபாய்

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HTL. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். காலை வணக்கம் சத்யா, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமாக இருக்கிறேன்.

0: என்ன பயங்கர மியூசிக்கா இருக்கு பின்னாடி?
1: ஓ வேலையில நிக்கிறேன்.
0: அப்படியா, என்ன சவுண்ட் இது, பயங்கரமா இருக்கு மியூசிக்.
1: அது வேலையில அப்படி இடையில போகும்.
0: ஆஹா, அப்படியா, நைஸ், ஜாலியா இருக்குதே.
1: லைன் அங்க எனக்கு நின்றா சத்தம் போடும்.
0: ஆஹா, ஓகே ஓகே. அப்ப டியூட்டி ஆரம்பிச்சாச்சு மறுபடியும் பழையபடி?
1: ஆமா, வந்து சண்டே நைட் வந்தேன். மண்டே மார்னிங்கே தொடங்கியாச்சு.
0: இப்படிப்பட்ட உழைப்பாளி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அங்க போய் யூரோப் லண்டன் தான் போயிருந்தீங்க, எங்க போயிருந்தீங்க?
1: ஆமா, லண்டனுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன்.
0: ஆ, போயிட்டு வந்தீங்க. கல்யாணம் எல்லாம் சிறப்பா முடிஞ்சது இல்லையா? உங்க வீட்டுல அடுத்தது எப்ப வந்து கல்யாண சாப்பாடு போட போறீங்க அப்படின்னு
1: கேட்டிருப்பாங்களே?
0: சொல்றது கரெக்ட், நீங்க சொல்ல வேண்டியதுனா. ஆமா, அவங்க சொன்னாதான் நாங்கெல்லாம் சொல்றது இங்க இருந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி. சத்யா சொல்லுங்க, நீங்க வந்து இந்த வேலை மட்டும் என்னால பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு
1: நினைச்சது. நிறைய வேலை அப்படித்தான் இருக்கு வெளியில, ஆனா அதை வந்து கணவர் செய்யல. நான் வந்து செய்யல அப்படின்னு சொன்ன அரசாணைய செய்தவர். அவர் வந்து எலக்ட்ரீஷியன்.
0: சூப்பர்.
1: வேலை பிளான்டிங் வேலை என்ன
0: வேலைன்னா
1: கிளீனிங் எல்லா வேலையும் செய்வேன்.
0: நீங்க விட்டு விடலாம்ல,
1: அது அவருக்கு பிடிக்காத, தானே போய் வெளியில
0: ட்ரை பண்ணிருக்கீங்க இப்ப கோவிட்ல?
1: ஆமா,
0: வெட்டி இருக்கீங்க, அவருக்கு பிடிக்கல. அது என்னமா வெட்ட, நீங்க
1: வெட்டின கோவிட் முடிஞ்சு வெளியில போய் வெட்டும் போது பாபர் ஷாப் கேட்டார், யாரு கூட தலையில விளையாடாலும் பழகினா
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர், அதனால அது மட்டுமே அவர் செய்யறது. சரி, நீங்க டாஷ் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: அதனால
0: வெரி குட், வெரி குட். அப்படிலாம் இருக்க கூடாது. சரி,
1: ஜட்டியை பத்தி சொன்னீங்க.
0: ஆமா,
1: பின்னாடி
0: தெரியும் அந்த மாதிரி வந்து பேண்ட் போறதுனால அவங்க எல்லாம் வந்து விளம்பரப்படுத்துறதுக்காகவே இந்த டவுசர் வாங்குறது.
1: ஆமா, எனக்கு அதை அப்படி பார்த்தா ஓடி போய் அந்த பேண்ட்
0: உயர்த்தி நிறுத்த போல இருக்கும். இத முதல்ல ஒழுங்கா போடுற பேண்ட வந்துட்டான் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், அது வந்து சில ஓரளவுக்கு ஓகே, சிலதெல்லாம் சில பேர்லாம் வந்து லிட்ரலி அது எப்படா அது ஐயோ கலண்டு விழுந்துடும் போலேன்ற மாதிரி நமக்கு டென்ஷனா இருக்கும்.
1: ஆமா, அது கலண்டு விழும் அது சில ஆட்கள் போடுவாங்க, சில முழங்காலுக்கு கிட்ட வந்துடும். அதை போட்டு நடக்க மாட்டாம கடவுளே சிலிய
0: கேட்டா ஃபேஷன்ன்றாங்க. யா, ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் சத்யா உங்களுக்காக?
1: எனக்கு படம்
0: மறந்து
1: போனேன்.
0: சூப்பர் சத்யா, ரொம்ப நன்றி. பழைய பழையபடி உங்களோட ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் உங்களோட தோஸ்த் வரல, வந்ததுக்கு அப்புறம் களைகட்ட போகுது. ஓகே, நன்றி சத்யா, நன்றி. அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து எல்லாரும் ப்ரே பண்ணதுக்கு நன்றி, எனக்கு மறுபடியும் பழைய எப்படி வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: எல்லாருக்கும் எப்படி
0: கதம் கே கதம். எனக்கும் அதே பயம்தான் இருக்குது. நம்ம வாய்தான் சும்மா இருக்காது, என்னைக்கு உள்ள தூக்கி போட போறாங்கன்னு தெரியல. பேசுறீங்கன்னா அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவாங்கன்றீங்க. நமக்கு வேற வாய் தான் சும்மா இருக்காது, நம்ம சும்மா இருந்தாலும் பயமா தான் இருக்குது. அங்க போறதை அவாய்ட் பண்ணிடுறோம் இப்ப இப்போதைக்கு.
2: பாட்டு வந்து ரீமேக்ஸ்ல போட்டு
0: விடும் போது கண்டிப்பா அந்த பாட்டோட ரீமிக்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ், தெரியும்ல அந்த பாட்டோட ரீமிக்ஸ். நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க இந்த பாட்டோட
2: ரீமிக்ஸை?
0: கேட்கலையா? ஆஹா, அப்படியா? ஓகே, போட்டுருவோம் உங்களுக்காக. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எத்தனை தடவை திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, இன்னைக்கு தலைப்பு வந்து நீங்க எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிருவீங்களா, இல்ல இந்த மட்டும் என்னால செய்ய முடியாதுப்பா, நான் வந்து வெளியில தான் கொடுத்து செய்வேன்னா என்ன
2: பாட்டு? அவா சொன்ன மாதிரி எனக்கு சோமம் கூட, நான் இந்த உதயநிதி விஜயநிதி தாடி வழக்கம் மேன் சேவ் பண்ண பாபர் தான் போறேன், சேவ் பண்ண தெரியாது.
0: ஆஹா,
2: நான் தாடி அது இப்ப ஒரு ஸ்டைல் ஆ போச்சு. இப்ப நானும் தாடி வளர்க்கறது அது என்ன சேவ் பண்ணுது. எனக்கு ரோமம் கூட முகத்துல ரோமம் வளர்ற கூட ஒரு சேர்ந்து விளங்குறதுக்கா அப்பா அவருக்கு தான் காசு
0: கொடுக்கணும்.
2: பூரா எடுப்பேன், பூரா எடுப்பேன் பிளஸ் நான்
0: நினைச்சு வச்சிருக்கேன். மண்டே
2: இல்ல மழை, அடுத்த நாள் போனான்.
0: மழை முடிஞ்சு அடுத்த நாள். ஆமா,
2: அடுத்த நாள் போனான். அடுத்த நாள் உங்களை பார்த்தேன் காணேன்.
0: என்ன சொல்றீங்க? நான் அங்கதான் இருந்தேன். அடுத்த நாள் எத்தனை மணிக்கு போன? ஈவினிங் தான் நான் இருந்தேன்.
2: அடுத்த நாள் நான் போனான். அப்ப உங்களை போன் நம்பர் தெரியல. நான் இருந்தேன்.
0: என்ன நீங்க சொல்றீங்க? அங்கதான் இருந்தேன். மழை பெஞ்சது வந்து இது
2: ஞாயிற்றுக்கிழமை.
0: அதான் மழை பெஞ்சது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை நீங்க ஈவினிங் வந்தீங்களா? அப்ப நானும் அங்கதான்
2: இருந்தேன்.
0: நான் சனத்துக்குள்ளார கூட்டத்துல இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. நான் மேடையில தானே இருந்தேன்.
2: உங்களோட போன் நம்பர் தெரியா?
0: போன் நம்பரை கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, எடுத்துக்கோங்க.
2: நன்றி.
0: ஆ, ஓகே. உங்களுக்கு பூதளி ராட பாட்டு வரும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜ்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது, பயங்கரமான ஒரு படம், எக்ஸலன்ட் மூவி அது. ஆமா ஆமா, நம்ம எதுவுமே ஸ்பாயிலர்ஸ் நான் கொடுக்கல, பட் அதோட ரிவ்யூ வந்து கண்டிப்பா கொடுத்துற மக்கள் பார்க்க வேண்டிய படம் அந்த பாலன். மற்றது நீங்க
3: உன்மாதம்
0: எனக்கு பர்சனலா இப்ப சமீபத்தில் வந்த படங்கள்லயே வந்து மோஸ்ட் ஃபேவரட் படமா வந்து இருந்தது பாலன். இந்த பாய் தான், அந்த பையனுடைய ஆக்டிங்கும் சரி எல்லாமே அருமையா இருந்தது. ஆமா ஆமா ஆமா ஆமா, ஒர்த் ஒர்த் வாட்சிங். அது மலையாளத்துல இருக்கு, தமிழ் டபுள்யூ வந்திருக்குது ஆக்சுவலி இந்த படம். தமிழ் டபுள்யூ வந்திருக்கு, ஜி ஃபைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் டபுள்யூ
3: உயிர்னு ஒரு படம் எடுத்தாங்க,
0: தலைப்புக்கு நீங்க எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிருக்கீங்க, இது மட்டும் என்னால பண்ண முடியாதுன்னு.
2: இல்ல, நானு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் பண்ணுவேன் வீட்டுல. மட்டும்தான் எனக்கு கொஞ்சம்
0: எது
2: ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி, எலக்ட்ரிக்கல்
0: எலக்ட்ரிக்கல் வேலை. ஓகே ஓகே.
2: ஆமா, ரிஸ்க் எடுக்க
0: வேண்டாம்னு
2: சொல்லி காம்ப்ளிகேட்டா இருந்தா யாரும் எலக்ட்ரிஷியன் கூப்பிடுவேன். சின்ன சின்ன ஃபேன், இப்போ புது ஃபேன் மாட்டுறது, புது லைட் ஃபிக்சர் மாட்டுறது, அந்த பிரண்ட் அண்ட் டவுல்ல கழட்டி மாட்டுறது,
0: ஓகே
2: அந்த மாதிரிலாம்
0: பண்ணுவேன்.
2: அந்த சுவிட்ச், டைமர் சுவிட்ச் மாட்டுறது, இதெல்லாம் பண்ணுவேன்.
0: கை வைக்க மாட்டாங்க.
2: என்னோட கம்பெனி கார் இருக்கும்போது, கம்பெனி வண்டி இருக்கும்போது அதுல இருந்தது. மற்றபடி அதான் அவ்வளவுதான்.
0: ஓகே,
2: வேலை விட்டு அப்படியே வண்டியோட போச்சு. இல்ல இல்ல, தெரியல, என்னோட எலக்ட்ரிக் காருங்கனால எல்லா பக்கம் கேமரா இருக்கு, ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல.
0: தெரியல, நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணலாம்.
2: ஒரு நாளைக்கு என்ன பண்ணிருக்காரு ஜெட்டி போட மாட்டேன் சாரு போய் என் பையன் ஜெட்டிக்கு போய் துபாயிலிருந்து கொண்டு வந்து தூக்கி காட்டினாரு.
0: துபாயில சிலுக்கு சிலுக்கு கட்டி தான் போடுவாங்களாமே துபாயில. சிறப்பு சிறப்பு. ஓகே சார், குட் ஃபன்
2: ஃபன். படகோட்டிலே நிக்கிறேன்
0: இன்னமும். அப்படியே எனக்கு தெரிஞ்சு படகோட்டியில் பிளேலிஸ்டே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஓகே, என்ன பாட்டு படகோட்டியில? இந்த படத்துல வந்து 11 பாட்டு இருக்குது. இல்ல சார், 9 பாட்டு இருக்குது இல்லையா? 9-10 பாட்டு இருக்குது.
2: 8 பாட்டு இருக்கு.
0: 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இங்க எனக்கு என்கிட்ட 9 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க இப்ப? அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: ரசிகன், நல்லா இருக்கேன். ஹரியானா கிராண்ட் டிரைவ் எல்லாம் நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வருங்கால மருமகளை பத்திரமா அனுப்பி வச்சிட்டீங்களா?
1: ஜாலிதான்.
3: என்ன ரவிசங்கர் சார், எப்போ மொண்டியலுக்கு வந்தாலும் என்ன கால் பண்ண சொல்லுங்க.
0: கண்டிப்பா
3: நிச்சயமாக மீட் அப் மீட் பண்ணிடலாம். நல்ல விஷயங்களை சொல்ற அந்த டைரக்டர், எல்லாமே சிறப்பான விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடிச்சது. ஆனா என்ன அந்த அது எடுபடாது என்னன்னு சொன்னால், அந்த எல்லாருமே புது ஆக்டர்ஸ் புது விஷயங்கள் ரெண்டு பேரேக்குள்ள அது பெருசா எடுபடாது, அதுதான் பிரச்சனை. ஒழிய அது சொல்ல வந்து அவ்வளவுமே
0: தரமான தேவையான விஷயம்.
3: ஆமா, இந்த நாட்டுக்கு இந்த என்ன இந்த உலகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் முழுக்க. ஆனா அது அது இந்த சொல்ல வந்த வேகமும் காணாது, அந்த கொஞ்சம் ஸ்லோவா போகுது படம் அப்படி என்று போகுது.
0: நினைக்கிறேன் ஒரு மலையாள படம் இருக்கு தெரியா, பாலன் த பாய் அப்படின்னு சொல்லி. அந்த படம் வந்து நிஜமாவே நல்ல, சமீபத்தில் நான் பார்த்து ரொம்ப பிடிச்ச படம் அது. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மலையாளம் இருக்குது
3: பின்னால அந்த இந்த கேமரா இருக்குல்ல, என்ன ட்ரங்க்ல ஒரு கேமரா போட்டிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு கூட அந்த மிரர் இருக்கு தானே, நீங்க அந்த
0: என்ன
3: ரியர் வியூ மிரர் வந்து கேமராவா மாறிடும்.
0: ஓகே, புரியுது. அது ஒன்லி ரிவர்ஸ் எடுக்கும் போது தான் மட்டும் இல்லையா,
3: அது ரெக்கார்ட் பண்ணும்.
0: மற்றது
3: வீட்டு வேலைய பொறுத்தவரையில ஏற்று செட் நான் தான்.
0: அப்படியா, எல்லாமே ஆளினால் பிளம்பிங் எதுவா இருந்தாலும்.
3: ஆமா, ஆளினால் அழகராஜா நான் தான். அது கார்டன் ஒர்க் சொன்னா எனக்கு சொல்ல தேவையில்லை. மூவிங்ல இருந்து நான் போட்டேன் தானே வீடியோ, பாத்தீங்க தானே எப்படி இருக்கு,
0: சிறப்பா மெயின்டைன் பண்றீங்க பயங்கரமா.
3: ஆமா, அது அது எனக்கு ஒரு பெரிய ஹாபி. அந்த மாதிரி செய்யறேன்.
0: கடைசி உள்ளே சரி வெளியிலும் சரி பயங்கரமா மெயின்டைன் பண்றீங்க போலயே.
3: ஆமா ஆமா, நிச்சயமா அது ஒரு ஹாபி எனக்கு. அதுல இப்ப கடைசியா லேட்டஸ்டா நான் ட்ரை பண்ணது, இந்த மகள் இந்த ரூம் செய்ததுல சொல்லி கேட்டு, அப்ப அதுக்கு ஃபுல்லா பெயிண்டிங் செய்து ஃபுளோர் வந்து பாலிஷ் பண்ணி, என்ன ஃபுளோர் நல்லா பழுதா போயிட்டு, அப்ப அதை பாலிஷ் பண்ணி அப்புறம் அதுக்கு வாணிஸ் எல்லாம் அடிச்சு செய்தது. இப்ப
0: நீங்களே பாலிஷ் எல்லாம் பண்ணிட்டீங்களா, அந்த மெஷின் ஹையர் ரெண்ட் ரெண்ட் எடுத்து வந்து பாலிஷ் பண்றதா?
3: இல்ல, பாலிஷ் பண்றதுக்கு மெஷின் இல்ல, இதுக்கு என்ன அத இது இருக்கு சாண்ட் மெஷின், சாண்டிங் இருக்கு தானே.
0: ஆமா,
3: அது சாண்ட் பண்ணி
0: கையிலே சாண்ட் பண்ணீங்களா?
3: இல்ல இல்ல, மெஷின் எடுத்து சாண்ட் பண்ணி.
0: அதான் கேட்டேன். ஓகே ஓகே.
3: மெசில் எடுத்து ஸ்டாண்ட் பண்ணி பிறகு அதுக்கு போலீஸ் நான் கையால்
0: அடித்தேன்.
3: நாட் பேட், நல்லாவே வந்தது. நீ அடுத்தது வந்து நம்ம செய்யக்க வடிவா இன்னும் செய்யலாம்.
0: சூப்பர்,
3: ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற எனக்கு பிடிக்காதன்றா அந்த ஸ்னோ கிளீன்
0: பண்றதான்.
3: ஆனா ஒன்னும் செய்யல, அது
0: வீட்டுல இல்ல,
3: அதையும் நான் தான் பண்ணுறேன். செய்யலாது. ஆனா இங்க ஒரு நன்மை என்னன்னா, நாங்க அந்த செட் ஒன்று போடுவோம், அந்த ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போடுவோம் நாங்கள் எப்பன்ட்ரியல்ல, அது போடுறபடியா ஒரு கொஞ்சம் இடத்துக்கு தான் நாங்க கிளீன் பண்ணோம். அப்ப அதை மெஷினை வச்சு கிளீன் பண்றேன்.
0: ஓகே ஓகே.
3: யா, எனக்கு பாட்டு வந்து அபிநானம் படத்துல இருந்து பச்சை காட்டே வீசுன்னு சொல்லி அந்த பாட்டுக்கு.
0: ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு.
3: நல்ல நாள் கேட்க இல்ல, நல்ல இந்த தோட்டம் அதுகளுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும்.
0: கேட்டுருவோம்.
3: யா, இந்த வருஷம் எனக்கு உண்மையிலே வளமையை விட தோட்டம் நல்லா வருது. என்னன்னு தெரியல.
0: அப்படியா, பரவாயில்லையே.
3: ஆமா, வளமையா எல்லாம் இதண்டி கொஞ்சம் பூச்சி எழுதல் வாரது. தேங்க் காட், இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு.
0: எப்படி உங்களுக்கு, அதுவும் மாண்ட்ரியல் வெதர்ல நிறைய மழை வேற அடிக்குமே. ஓ, அதான் ரீசனே நினைக்கிறேன், நிறைய மழை வந்துருக்கும்.
3: ஆனா நான் வெளியில வைக்கிறேன் ராஜ், நான் இப்ப பாத்தீங்கன்னா என் பால்கனிலயே பேரியோலயே நான் வச்சுக்கிறேன். பூச்சி, எனக்கு நிறைய பூச்சி. அப்ப நான் இந்த பேரியோலயே அதை செட் பண்ணி.
0: ஓ, சரி சரி, ஓகே.
3: எல்லாமே அந்த பிஷ் வார, அந்த பெரிய ரெஜிஃபோம்
0: இருக்குதானே,
3: அதுல வச்சுதான் நிறைய கண்டுகள் வச்சிருக்கிறேன். அதுதான் வேற இல்லையா.
0: நன்றி நன்றி நன்றி சார். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: அப்படி போடு.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: நேரம் சரியாக 10:10 ஆயிடுச்சு. 10:11 நேரத்தில் இன்றைக்கி டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல தற்போதைய வானிலை 22°C, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 25. நல்ல காலநிலை இன்றைக்கி, அப்படியே வெயிலடிச்சிட்டே இருக்குது. இன்றைக்கி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஜாகிங் வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நாளாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா நைட்டு ஒரு 10-11 மணி வரைக்குமே வந்து நல்லா இருக்க போகுது வெதர். வெயிலும் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் இருக்க போகுது. அதனால் ஜாலியாக போயிட்டு வெளியே சுற்றிட்டு வாங்க. பார்க்கு பீச்சுன்னு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி பெஸ்ட் டே தான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளோதான், ஆகஸ்ட் வந்துருச்சு, இன்னொரு 3 வாரம் இந்த மாதிரிலாம் சுற்ற முடியும். அப்புறம் செப்டம்பர் வந்துடும், அப்புறம் பொசுக்குன்னு ஃபால் அக்டோபர் வந்துடும், ஸ்ப்ரிங் வந்துடும், மழை வந்துடும், அப்புறம் பனி வந்துடும். அந்த பயத்துக்காகவே வந்து நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்குல்ல. என்னடா அது, ஐயோ பனி வரப்போகுதியா, பனி வர போது. இந்த இதில் நிறைய ஃபாரின் வெப்சீரிஸ்லாம் த விண்டர் இஸ் கமிங் அப்படிலாம் வந்து ஓவராக பில்டப் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி இந்த அம்மூர் அந்த அவங்களுக்கு அந்த பயம் தெரியாது. ஏன்னா இங்கே தான் தெரியும் நமக்கு விண்டர் இஸ் கமிங் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். இப்போ நினச்சி பாருங்களேன், அந்த ஏன் அந்த அடிக்கடி த விண்டர் இஸ் கமிங் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுலாம் வந்து, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வாகன வசதி இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் எந்த வெதரானாலும் உங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காது. அப்படியே நீங்கள் வழக்கம் போல் ஓடிட்டுருப்பீங்க. முன்ன வந்து குதிரையில் தான் பயணம் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், தங்கணும், இப்போ பயணம் இல்லை வேலை எதுவாக இருந்தாலும் ஹெவி விண்டர் அடிக்கும். அப்பயும் பயங்கரமாக ஸ்னோ அடிக்கும். இப்போல்லாம் நீங்கள் கையில் அள்ளி போட்டுறீங்க, ட்ரைவேல ஒரு ஸ்னோ ப்ளோவர் இருக்குது, படப்படன்னு தள்ளி விட்டுறலாம். நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் நெருப்பு தான். இப்போ ஹீட்டர் ஹீட்டர்னு வந்துருச்சு, பைப்பை திறந்தா அப்படியே சுடுநீர் சுடுதண்ணி அப்படியே சர்றன்னு ஊற்றுது. அந்த மாதிரிலாம் இல்லாத காலத்துலலாம் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. உண்மையிலே நம்ம ஊர் வந்து சொர்க்கம்தான். என்ன மேக்ஸிமம் மார்கழி மாதம் அப்படின்னு வாங்க கொஞ்சம் குளிர் அடிக்கும். அதுவரை எனக்கு தெரிஞ்சு வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக சூப்பராக ஜாலியாக வாழக்கூடிய எல்லா வசதியும் எல்லா இயற்கை வளமும் இருக்கிறது நம்ம ஊருங்க தான். ஆனால் பிரச்சனைனா இப்போ இந்த தடவை போயிட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. எனக்கு மனசே வந்து கேட்கல, சே எப்படி இருந்த ஊர் இவ்வளோ புழுதிக்காடாக மாறிடுச்சு. மரம் இல்லை, எந்நேரமும் சுல்லுன்னு வெயில் அடிக்குது, குளிர் தண்ணி மழை எதுவும் வந்து இப்படி இப்படி ஆயிருக்கு. எல்லாமே எல்லாமே மாசுபட்டு வர்றது தான். அதனால் கொஞ்சம் மன கஷ்டம்தான் எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சுப்பேன், ஆஹா எதுவாக இருந்தாலும் சரி பண்ணலாம்னா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இது கடவுளாக பார்த்து எதாவது பண்ணால் தான் உண்டு. இல்லை மனிதர்கள் வந்து இந்த முதல்ல குப்பை போகிறத நிறுத்தி இந்த முக்கியமாக இந்த வாகனங்கள் ஓசோன் லேயரே ஓட்டை போட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லி விவேக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா தான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒழுங்காக வரணும், புலிக்காடுகள் வந்து மாறணும் அப்படிலாம் எதிரோட வேண்டிப்போம். ஸோ இந்த வெதரில் சிறப்பாக இன்றைக்கி வெளியில் போக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் பண்ணுங்கள். சிம்பிளான தலைப்பு தான், வீட்டில் எல்லா வேலையும் நீங்களே பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த ஒரு வேலையை மட்டும் என்னால் பண்ணவே முடியாதுங்க. இதர் மனைவி கிட்ட கொடுத்துருவேன், இல்லை வேற யார் கடவுள் கிட்ட கொடுத்துருவேன், இல்லை வேற யாரையாவது பண்ண சொல்லிடுவேன், வெளியிலேருந்து ஆளை ஹையர் பண்ணிடுவேன் அப்படின்னா அது என்ன வேலையாக இருக்கும்? நான் என்னோடதையும் சொல்கிறேன், லிஸ்ட்டில் இருக்குது, அதை நானும் சொல்கிறேன். இது மட்டும் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்றதில் முக்கியமாக வந்து எனக்கு இந்த நான்வெஜ் வந்து கழுவுறது, அது வந்து வாங்கிட்டு வர்றது ஓகே, அதை குண்டாவில் போட்டு சமைக்கிறது ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் அது வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு வந்து இன்னமும் அது இப்போ பண்ணுறேன், பண்ணாமலாம் இல்லை. ஃபிஷ்ஷு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன், மட்டன் கூட க்ளீன் பண்ணிடுவேன், சிக்கன் மட்டும் எனக்கு வந்து இந்த கழுவுற ப்ராசஸ் இன்னும் வர மாட்டேங்குது. அது வந்து பண்ணுறேன், பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி இன்னும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் வரலாம். ஆனால் இதோட எக்ஸாட்டிக் பிசாரி ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் ஓகே. பட் நம்மளே வந்து அதை வந்து பதப்படுத்துறது இருக்குல்ல, அதை ப்ரிப்பேர் பண்ணி மேரினேட் பண்ணி முன்னாடி வைக்கிறது, அதில் வந்து இன்னும் கை தீரலை. அவங்களே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அந்த லெக் மட்டும் வாங்கினா அவங்களே கிளீன் பண்ணலாம், ஸ்கின் அவுட் பண்ணி பீஸ் பீஸாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஓகே. அதெல்லாத்தையும் மேரினேட் பண்ணுறதுக்கு பக்காவாக மசாலா போட்டு பரட்டி அதோட தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்கிறதெல்லாம் ஓகே. இந்த முழு கோழியாக வாங்கிட்டு வர்றப்ப ஃபுல்லாக உள்ளேருந்து எல்லாம் இந்த முழு கோழியை க்ளீன் பண்ணுறது மட்டும் நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை, வரவே வராது. ஆனால் என்னுடைய மனைவி இதை அசால்ட்டாக பண்ணுவாங்க, அது வந்து ஒரு பெரிய டேலண்ட் தான். இது தவிர வந்து வீட்டில் வந்து மற்ற வேலையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிளம்பிங் வேலை அப்படின்னு வந்தால் மட்டும் எனக்கு கை வைக்கிறது பயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சு. நானே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த துணி துவைக்கிற இது மெஷினுக்கு பக்கத்தில் ஒரு சிங்க் வச்சுருப்பாங்களே, அந்த பைப்பை வந்து நானே மாற்றினேன். எல்லாம் யூடியூப் வீடியோலாம் பார்த்து வாசர்லாம் போட்டு பயங்கர கெத்தாக மாற்றினேன். ஆனால் மாற்றி முடித்து அன்றைக்கி நைட்டு முடிய காலையில் வந்து பார்த்தா அந்த ஏரியா பூரா ஒரே தண்ணி, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாட்டினது வந்து ஏதோ ஒழுங்காக மாட்டாமல் அது லீக்கேஜ் இருந்து அது வந்து அந்த இடத்தையும் டேமேஜ் பண்ணிடு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் இந்த பிளம்பிங்கில் மட்டும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஏன்னா ஃபுல் பிடியே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த வேலையை மட்டும் வெளியில் கொடுத்தா பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா வேலையும் இதை நானே பண்ணிடுவேன், ஆனால் இதை மட்டும் நான் பண்ணவே முடியாது அப்படின்ற அந்த வேலை என்னது வெளியில் கொடுத்து பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் டேஷ் கேம்லாம் வச்சு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பற்றியும் சொல்லலாம். இன்னொரு தலைப்பு சொல்லியிருந்தேன், அண்டர்வேர். எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் அண்டர்வேர்ஸ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு டிஷர்ட் நீங்கள் வந்து நான் வாங்கின ஒரு டிஷர்ட் வாங்கினா $22 ஒரு டிஷர்ட் கிடச்சிருது. நல்ல நல்ல டிஷர்ட், அது தாராளமாக செம டியூரபிளாக வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் அதே விலைக்கு ஒரு டிஷர்ட் வாங்குகிற விலைக்கே தான் ஒரு ஜெட்டியும் வாங்க முடியுது அப்படின்றது தான் வந்து இப்போ கவலை கூடிய நிலைமையாக இருக்குது. நல்ல பிராண்டு பயங்கர குவாலிட்டியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விலை வருது. ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த நினச்சி பாருங்கள், ஒரு ஜெட்டியோடைய விலை வந்து ஒரு அண்டர்வேருடைய விலை வந்து $180 அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்ட ப்ரைஸிங்லாம் இருக்கிற இன்னவேர்ஸ் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் சொல்கிறது $180 இருந்து ஒரு பீஸ் ஸ்டார்ட் ஆகி எந்த அளவுக்கு $18,000-$19,000 இருக்குது இனர்ஸ். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேசினேட்டிங்காக இருக்கும், நீங்கள் போய் பார்க்கணும். நிறைய இந்த விக்டோரியா சீக்ரெட்டுடைய ப்ரீமியம் அவுட்லெட்ஸ்க்கெலாம் வந்து போனீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் ரியல் ஃபன். என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்து இதுக்கு என்ன எதனால் எவ்வளோ ஹைப் அப்படின்லாம் நீங்கள் பார்க்குறப்ப மானிடம் எவ்வளோ கிரேஸியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரியே நமக்கு தோணும். பட் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் வேறு ஊரில் போய் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வேறு ஏதாவது கடைக்கு போனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? இருக்காது. நீங்களாம் கண்டிப்பாக விக்டோரியா சீக்ரெட் உள்ளலாம் போயிட்டு அதெல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். என்ன வேலை போட்டிருக்காங்க, எதுக்கு இந்த வேலை, என்ன அப்படி ஒரு லான்ச்ரியோடைய எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுல ஒரு ஃபன் மேட்டர் தான். நீங்கள் வெளியிலாம் போய் மாலில் சுற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கெலாம் போய் விசிட் பண்ணுங்கன்ற சொல்லிட்டு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். நல்லா இருக்க புருஷோத்தமன். விக்டோரியா சீக்ரெட் பத்தி பேசணும்னே உங்க முகத்துல ஒரு புன்னகை வந்தது போலயே.
0: இல்ல இல்ல, நான் வேறையோட சொல்ல முடியாது,
3: வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நினைச்சிருக்கீங்க.
0: இல்ல, நீங்க சில விஷயங்கள் கதைக்கிறீங்களா? இல்ல.
3: ஆமா,
0: அது என்னால கதைக்க முடியாது. நாங்க எப்படி கூச்சப்படாம கதைக்கிறீங்கன்னு
3: நினைச்சாலும் அந்த கதையோடுங்க. அது இந்த ஊருக்கு வர்றப்ப வந்து இந்தியாவிலேயே வந்து இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை ரோசம் எல்லாத்தையும் வீட்டுல ஊர்லயே விட்டு வந்துட்டேன்
0: நானு.
3: சரி, அதான் நீங்க பேச மாட்டீங்க, உங்களுக்கு நீங்க சும்மாவே பேச மாட்டீங்க, கூச்ச சுபாவம்னு. அது பிரச்சனை நமக்கு, அதெல்லாம் இல்ல.
0: இது நான் வந்து மாத்த மாட்டாது என்று சொன்னால் அன்பு இருக்கு தானே?
3: சரி,
0: ஓ அன்பு வந்து வச்சுட்டு என்று சொன்னால், இப்ப நீங்கள் இப்ப ஆரண்டாளர் பாசமானாக்கள் என்ன பேசினா கூட, நான் இப்ப நான் சிலங்கள் இப்ப மிளக விளைச்சா கூட நான் திரும்பி வருவேன். அந்த அன்பு ஆறுல வச்சாலும் கடைசி வந்தாலும் மாத்த
3: மாட்டேன். அதே இல்ல, நான் கேக்குறது மாத்துறது இல்ல, நீங்க வந்து உங்களால செய்ய முடியாத வேலை, வீட்டுல எல்லா வேலையும் நானே செஞ்சிருவேன் பட் இதை மட்டும் என்னால செய்யவே முடியாது அப்படின்றதுதான் கேள்வி.
0: இல்ல, நானு பொதுவா எல்லா வேலையும் நான் செய்து பார்த்திருக்கிறேன்.
3: சரி,
0: இப்ப அந்த வேலை இப்ப நான் வந்து செய்ய முடியாண்டு ஒன்றும் எனக்கு தெரியவே
3: இல்லை.
0: எல்லா வேலையும் செய்திருக்கேன் நான் வந்து, முத்தம் கூட்டம் சகல வேலையும் செய்திருக்கேன். ஒரு வேலையும் நான் தொடாத வேலையென்று ஒன்றும் இல்லை. இங்கேயும் வந்து கிணாலும் தொடாத வேலையென்று ஒன்றும் இல்லை. எல்லா வேலையும்
3: என்ன என்ன கொடுத்தாலும் செய்வீங்களா?
0: ஆனா என்னுடைய பழக்கம் கொண்டு முதல் போவே கொண்டும் தெரியாமல் தான் போவேன், ஒன்று பண்ண கட்டினமாய் தான் போவேன். ஆனா போன உடனே அந்த வேலையை வந்து பழகி அது அந்த வேலையை ரசிச்சு பெண்ணை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு செய்வேன். அந்த வேலையை என்ன வேலையை தான்
3: எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க. இப்ப நான் இப்ப ஒரு வேலை கொடுக்குறேன், சரிங்களா? உங்க நாக்கால உங்க மூக்கு தருவீங்களா?
0: இல்ல, மீச மட்டும்தான், முட்டை வேண்டாம். இன்னொன்று நான் இன்றைக்கு மாத்த மாட்டேன்னு, இந்த சாதி மீச வலிக்க மாட்டேன்.
3: ஆ, என்ன பாதிமிலேயே மீசையும் வலிக்க மாட்டீங்க?
0: இல்ல இல்ல, தாடி தாடியும் வளர்க்க மாட்டேன்.
3: ஆ,
0: ஒரு நாளும் தாடி வளர்த்ததில்ல.
3: அப்படியா? தாடி வளர்த்ததில்ல, வலிச்சதுல
0: கைதொட்டதில்லை. ஆசைப்படுவோடு மீச வளைச்சு படம் அந்த அந்த ஒரு வருஷம் அம்மாடு கேட்க அந்த நைனா அதிபன்ற கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு மட்டும்தான் அந்த 15 நாளும் தாடி வளர்ப்பேன். அங்கதான் எனக்கு மொட்டை அடித்து பால் பிடிக்கணும் அம்மா சொல்லுவேன். அப்ப அந்த அந்த கோயிலுக்கு மட்டும்தான் நான் மற்றும்படி இப்ப என்ன கந்த சசிதங்கள் எல்லாம் பிடிப்பேன். அந்த நிலங்கள் எல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியும் தானே, மனசு சுத்தம் அடைந்த தெரியன்ற கூட நான் நம்படிவா வலிச்சு போட்டுதான் போவேன். எனக்கு அந்த தாடி வலிச்சு போட்டு போனா ஏதோ குளிக்காம போன மாதிரி இருக்கு தாடியோட. தெரிஞ்ச
3: சில பேருக்கு அது அன்இசியா இருக்கு, பிடிக்காது. அதே மாதிரி லைட்டா தாடி வந்தா கூட என்னப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு கேக்குற மாதிரி மூஞ்சி பரிதாபமா மாறிடும்.
0: சின்னங்கள அந்த ஒரு நாளை தாடி வலியாம ஏதாவது வேலையால அந்த டிங்கோட்டனுக்கு போய்க்கெல்லாம் பொம்பளையால் நின்றா தலைய கீழே கொஞ்சம் குனிஞ்சு கொண்டுதான் அந்த கோப்பிகளை ஓட பண்ணா அந்தரமா இருக்கு வந்து. அது என்ன
3: தெரிஞ்சது
0: எனக்கு. ஆனா தாடி வளர்க்கிறாங்களே தான் பெண்களுக்கு பிடிக்கும். ஆமா, நான் எனக்கு தாடி வளர்க்கதான் பிடிக்காது, அதனால எனக்கு.
3: இது எனக்கு ஆக்சுவலி இது எனக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்றது தெரியல. உண்மையிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் தான். நிஜமாவே பெண்களுக்கு தாடி வச்ச ஆண்களை தான் பிடிக்குமா, மீசச்ச ஆண்களை தான் பிடிக்குமா, இல்லை அப்பாஸ் மாதிரி ஆண்கள் பிடிக்குமா, சத்தியமாக தெரியல. ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிச்சாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: வெளிப்படையாக அப்படி நாங்க இயல்பா இருப்போம். இதையா எங்களை புரிஞ்சு ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளினும் அதுதான் உண்மையான இடம். இப்ப நாங்கள் கடற்கரை கவர்மெண்ட் காண்டி பந்தா காட்டி அப்படி இருந்தாம இது இது ஒரு ஆள் புரிஞ்சு கொண்டு ஏற்றுக்கொள்வது அதுதான் உண்மையான காதல் என்று நான்
3: பார்க்கிறேன். சூப்பர்.
0: மூன்று பாடல் சொல்றேன், உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ போட்டு விடுங்க
3: சொல்லுங்க.
0: சந்தித்த வேலையில பெண்களையே என்னொரு பாட்டு இருக்கோ, காதல் பாடல்ல இருந்து உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன். மூன்றாவது வந்து வானத்த புலத்துல இருந்து காதல் வெண்ணிலா.
3: சரி, இப்ப இது மூணுல நீங்களே ஒன்னு
0: சொல்லிருங்களேன். அப்படி என்றால்
3: உனக்கென
0: இருப்பேன்.
3: அதான்
0: நீங்க நினைச்சீங்க.
3: ஆமா, பாத்தீங்களா சிங்கு.
0: அப்ப சரி, உங்களுடைய ஆள் மனசோட நான் இணைஞ்சிட்டேன்.
3: கண்டிப்பா உனக்கு நேரமே எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமா ரவிபாலா சார் வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு பாட்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி பல பேருக்கும் இந்த பாட்டை ரெகுலரா கேட்பாங்க, அதுக்காக அதை போடலாம்னு. போட்டுருவோம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி,
3: மீண்டும் சந்திப்போம். அடுத்த இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக, உற்சாகமா, மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கு.
3: உங்க லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் சொல்லணும், அப்படி பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றேன். கேட்டுட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு சிவலிங்கம் ஐயா. நான் வந்து ஜோதி ஈவெண்ட்ல இருக்கிறப்ப, கரெக்டா ஈவெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி நான் வந்துட்டேன், உங்களை மீட் பண்ணணும், அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பின்னாடி வர சொல்லி வந்தா ஒரு 2-3 கிலோவுக்கு வந்து ஊர்ல இருந்து ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதோ எக்கச்சக்கமாக பிஸ்கெட்டு கொலோன்னு பட்டை மசாலா ஸ்பைசஸ்ஸு அப்புறம் டீ பேக்ஸு என்னென்னமோ என்ன நீங்கள் வந்து உங்களுடைய லவ்வுக்கு வந்து நான் அடிமை. நிஜமாக எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருந்தது, ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்டும் கூட. ரொம்ப ரொம்ப நன்றி சிவலிங்க. அதெல்லாம்
2: நீங்கள்
3: இதெல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணியே ஆகணும்.
2: அது பரவாயில்லைங்க, அது ஒரு நண்பர் நண்பனுக்கு உதவி.
3: ஆஹா, எனக்கு வந்து இது உதவியா இல்லை, எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் இதெல்லாம் நிஜமாவே. நீங்க 83 இல்ல, இப்ப 83 வயசு இப்ப உங்களுக்கு இல்லையா, 83
2: கம்ப்ளீட்டட்.
3: ஃபிட்டா சூப்பரா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா. கண்டிப்பா அந்த இன்னசென்ஸ் அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றி சிவலிங்கம்மா. ஆக்சுவலி அந்த லவ் அந்த கெஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விருப்ப பாடல் நானே ஒன்று போட்டுருவா. சரி, எந்த வேலையா இருந்தாலும் நீங்க வந்து செஞ்சிருவீங்க, இந்த வேலை மட்டும் நல்லா பண்ணவே முடியாதுன்னு எதுவாக இருக்கும் அது.
2: போட
3: முடியுமா? சும்மா விளையாடிக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து கிணத்தனமாக இதை கேட்பேன். பரவாயில்ல, என்ன பாடல் நீங்கள் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கல எதுவுமே? ஆ, இதை ஒன்று போட்டு விடுங்கன்றீங்க. ஆ, ஓகே, நான் ஒரு லேட்டஸ்ட் பாட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுறேன் உங்களுக்காக. சரியா?
2: ஓகே, பாய்.
3: நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். மீண்டும் சாரா, இது பயங்கரமா ஒரு ராம் நாராயணன் படம் மாதிரி இருக்குது.
2: வீட்டுக்காரர் தனியா போன க்ரோசரிக்கு ஃப்ரூட்ஸ் எழுதி கொடுக்கும் தானே, தூக்குறதே
3: இதுதான்.
2: அதுக்கு பப்பாயா தான் தூக்குவாரு. அப்ப வந்த இப்ப சொல்லி இருக்கு, பைனாப்பிள் வாங்கினா நீங்க கட் பண்ணணும் அப்படின்னு.
3: ஓடிடும்
2: கொஞ்சம் காலம் போகும், அதுக்குள்ள வந்து இந்த கத்திரிக்காய் பூவை கூட சாப்பிட்டு போயிடும், இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாப்பிடும். அதனால இன்னொரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பீல் இருக்கல, நாங்க சீவி அந்த தோலை வீசாம அதுல கொண்டு போய் போட்டுட்டு அதை வெளியே எரிஞ்சு விடாம அது அந்த வாசத்துக்கு வராதே வராது.
3: ஓ சூப்பர், நல்ல டிப் தான்.
2: நாங்க வெப்பம் வெளியே நாட்டி அந்த பொட்டை வந்து அணில் வந்து அதை பண்ணி அதுக்குள்ள நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப தொல்லை கொடுக்கும். இது போட்டதுக்கு பிறகு வரவே வராது, அந்த பக்கமே வராது. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் டீ,
3: ஜிஞ்சர் கார்லிக் கூடிய க்ளோஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க.
2: மிளகாய் பொடி இருக்கல, அது போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க.
3: ஆனா
2: நான் ட்ரை
3: பண்ணீங்க
2: ஐடியாவை சொல்லத்தான் வந்த வெளியே எரிஞ்சு விடாம அதை கொண்டு போய் போட்டா அது ஒரு பசடையாவும் இருக்கும், இதுக்கும் பிரயோசனப்படுவேன்.
3: எக்ஸலண்ட், ஓகே, சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த டிப்ஸுக்கு.
2: நன்றி,
3: நன்றி. நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் எல்லோரும் அதை ட்ரை பண்ணலாம். வீட்டுக்கு பின்னாடி பேக்யார்டில் வந்து மிருகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து திருடம் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். வீட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியும் என்னுடைய கல்யாண ஃபோட்டோவை வந்து மாட்டி வச்சுருக்கேன். பின்னாடி மாட்டி வச்சது பேக்யார்டில் மிருகெல்லாம் ஒரு பார்க்க, ஐயோ பாவம் இவனே வந்து கஷ்டத்தில் இருக்கான், இவனுக்கே கஷ்டத்தை கொடுத்துன்னு போயிடும். முன்னாடி வீட்டு முன்னாடி கல்யாண ஃபோட்டோ மாட்டி வச்சிங்க அப்படின்னா அதே தான், திருடம் வருவான், அடப்பாவமே இவங்ககிட்ட என்ன இருக்க போகுது, இவன் போய் போய் ஒரு குடும்பஸ்தங்கிட்ட போய் அவனால் திருடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பரிதாபப்பட்டு போயிடுவான். ஸோ இது எப்படி இருக்குது இந்த ஐடியா? நீங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து உங்கள் கல்யாண ஃபோட்டோ மாட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஐடியாவை மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிப்பை. அதோட அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் ராஜ்.
3: காலை வணக்கம் ஸ்ரீ. எஸ் டாக்டர் ஸ்ரீ, நீங்க வாகனத்துல வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலயும் கல்யாண போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: பேச வந்தேன், என்ன எவ்வளவோ விஷயம் இருக்கு, கல்யாண போட்டோ பார்த்து ஓடி போறானா, நம்பவே முடியல.
3: ஏன்னா அவனும் ஒரு திருமணமானவனா தான் இருப்பான், அதனால அவனுக்கு புரியும் நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு.
0: வெள்ளக்கார திருடன்
3: வெள்ளக்காரத்திருடனாலும் கல்யாணத்தை பார்த்து ஆஹா இஸ் ஆல்ரெடி மேரிட் சோ நோ நீட் டு ராப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆமா, இவனே எங்கேயோ திருடித்தான் அங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும்.
0: நீங்க வந்து விக்டோரியா சீக்ரெட் பத்தி பேசுறீங்கல்ல?
3: ஆமா,
0: அது எங்க தயாரிக்கிறாங்க தெரியுமா?
3: இங்க
0: ஸ்ரீலங்கா.
3: என்ன சொல்றீங்க? அப்படி ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து விக்டோரியா சீக்ரெட்லாம் வந்து திருப்பூரில் தாங்க தயாரிக்கிறாங்க அப்படின்லாம். பட் ஆனால் அதுக்கு அதிகாரப்பூர்வமான ப்ரூஃப் வந்து தெரியல. அப்படியா? அப்படியா? அப்படியா? ஓ, விக்டோரியா சீக்ரெட்ல வேலை செஞ்சீங்களா நீங்க?
0: என்னால
3: பண்ண முடியாது அப்படின்றத
0: மட்டும்தான்
3: முடியாது.
0: எல்லாருமே அந்த ஃபேஷன் தான் இப்ப ஒரு
3: ஃபேஷன்.
0: நேத்து ஒரு இடத்துல பார்த்து கிழிஞ்சிருக்க இடம்னு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. நீங்க இந்த கை போட்டு கை போடுவோம் இல்ல இப்படி,
3: ஆமா,
0: அதுல நடுவுல
3: என்னத்த சொல்றது, கலிகாலம் அப்படின்றீங்க போய்
0: என்ன பேசணும்னு வச்சேன். என்ன சொன்னீங்க ஒரு தலைப்பு?
3: அவ்வளவுதான்.
0: தெரியும்,
3: ரொம்ப நல்ல படமும் கூடாது, ஆனால் அண்டர் ரேட்டட் மூவி. பாட்டும் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட் கூட.
0: ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ஸ்ரீலங்கன் ஆக்ட்ரஸும் நடிச்சிருக்காரு.
3: ஆஹா,
0: அவருடைய பேர் ரவி கருணாநாயக. நம்ம மக்களுக்கு தெரியுமா இருக்கும்.
3: ஓகே, நன்றி ஸ்ரீ, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி ராஜ், மீண்டும் சந்திப்போம். அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன்,
3: சிறப்பு, வெரி குட், பாஸ் மார்க் போட்டுறேன். இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க. சிறப்பு, நல்லா இருந்தது. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
3: எஸ் ரமேஷ், இன்னும் கொஞ்ச நாளா ஆளை காணமே, ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான்.
4: ஏன், நான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இந்த லாங் வீக்கெண்டுக்கு வெளியில போயிருந்தோம். அப்படி அங்கேருந்து ட்ரை பண்ணி கால் பண்ணோம், ஃபோன் போகலை ஆக்சுவலா.
3: அப்படியா, எங்க போயிருந்தீங்க, எங்க சுத்துறீங்க ஜாலியா?
4: அங்கே கியூபெக்ல மவுண்ட் ட்ரம்ப்லேண்ட்.
3: ஆஹா, ஓகே.
4: அங்க நல்ல ஆல்மோஸ்ட் ப்ளூ மவுண்டன் மாதிரி தான், அனதர் 3 hours நாத்து. அங்க போய் காட்டேஜ் எடுத்து எல்லாம் போட்டு ஸ்டே பண்ணி ஒரு 3 நாள் அப்படி போயிட்டு வந்தோம்.
3: அருமை அருமை. ஓகே, டிராவலே 2 நாள் போயிருக்கும் இல்லையா?
4: இல்ல, டிராவல் ஆல்மோஸ்ட் 9 hours கிட்டத்தட்ட.
3: என்ன பண்றது?
4: சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. எப்படின்னா, நீங்க வந்து ஏதோ போட்டோ கூட்டோ எல்லாம் மாட்டி வைப்பீங்க, பயந்துட்டு ஓடிவான்னு வச்சுங்க, அது வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஒருத்தர் திருட, ரெண்டு பேரும் போனானுங்க திருட, அப்படியே அப்படியே திருடு திருடு திருட்டு அப்படியே ஓட்ட ஓட்ட பார்த்து நல்ல வீடா திருட போனானுங்க.
3: உன் மேலதான்டா கொலை காண்ல இருங்க, இவனை முதல்ல போட்டு தெல்லுங்கடா, வாயை கிழிச்சு விட்டுருவாங்க
4: அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போறாங்க. பாத்துங்க, அதனால
3: அநேகமா அந்த காண்ல இருக்கிற ஆள் நீங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன, உங்க மேலதான் ஒரு சந்தேகம்.
4: நல்லதுக்கு சொன்ன, நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்காட்டி உங்க சொல்ல முடியாது.
3: என்ன ஒரு பெரிய மனசு.
4: ஆமா, எனக்கு வந்து உண்மையிலே பயம் வந்து வீட்டு வேலை எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவேன். ஆனா அந்த ரவிசங்கர் சொன்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தொட மாட்டேன்.
3: ஏன்னா
4: இங்க வந்து நம்ம ஊர்ல ஏதாவது பண்ணிடலாம், ஒரு டூப் ஊர்ல தொட்டு வந்து லைட்டா கை ஷாக் ஆயிடுச்சு, அதுல இருந்து எனக்கு பயம். ரெண்டாவது, இங்க நிறைய நம்ம தொட்டமா லைசன்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்து ஏதாவது எங்க பஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பயம். அந்த வேலை மட்டும் தொட மாட்டேன், அது மட்டும் தொட மாட்டேன். இன்னொன்னு வந்து இந்த சமைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு பயம் இருக்கிறது, ஒய்ஃப் அப்பப்ப அந்த உருளைக்கிழங்கு குக்கர்ல வை, அந்த கிழங்கு குக்கர் வை, இதை குக்கர் வைப்பாங்க, அந்த குக்கர்ல எவ்வளவு தண்ணி ஊத்துறது மட்டும் எனக்கு பயம்.
3: என்ன
4: வெடிச்சிருமோன்னு பயம். அது மட்டும் எவ்வளவு தண்ணி ஊத்துறதுன்னு கேட்டு
3: பண்ணானு
4: டபுள் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அது வந்து குக்கர்ல தண்ணி ஊத்தும் போது எனக்கு பயம். ஆனா நாங்க சோறு வைக்கிறது வஞ்சி வச்சு குண்டுல வச்சு வடிச்சுதான் சாப்பிடும். இது வரைக்கும் சம்டைம்ஸ் காய்கறிகள்லாம் வைக்கும் போது அந்த ஒரு பயம் எனக்கு ஒன்னொன்னு போகல. இன்னொரு முக்கியமான பயம், அந்த வடிகள் ஜோக்கு தெரியுமா சரிங்களா உங்களுக்கு, இவெல்லாம் அதுக்கு சரிபட மாட்டான், இதெல்லாம் சரிபட
3: மாட்டான்.
4: அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல டூர் போகும்போது, எங்க எப்ப சென்னையில இருக்கும் போகும்போது ஜலத்துல கண்டன்னு சொல்லிட்டாங்க, யாருக்கோ சொன்னாங்க, எனக்கா யாருக்கு தெரியாது. எனக்கு அது குடிக்கும் போது கண்டமா, அது குடிக்கும் போது கண்டமா, ஆத்துல நீந்தும் போது கண்டமா, இன்னும் தெரியாம இருக்கு. அதனால எப்ப தண்ணி குடிக்கும் போது ஒரு பயம்.
3: அதான் நான் சொல்றது, பல தடவை தண்ணி சேர்த்துக்க மாப்பிள, தண்ணி சேர்த்துக்க மாப்பிள, நீங்க கேட்க மாட்டீங்க.
4: வாஷ்ரூம்ல போகும்போது மெதுவா கால் எடுத்து வைக்க வலிச்சு.
3: அது வேணா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் நினைக்கிறேன். அந்த
4: அது ஒரு ஜாலம் தானே, சில பேர் குளிச்சிட்டு அப்படியே போச்சுருவாங்க.
3: ஆமா,
4: அப்புறம் ஊர்ல போனோம்னா குளத்துல குளிப்பேன், நீந்துவேன், கிணத்துல குதிப்பேன். அப்ப விடும் போது குதிச்சவங்க அக்கம் போயிட்டு இருந்தா பயமோ, அந்த பயத்தோடுதான்
3: குதிப்பேன்.
4: ஆத்துல நீந்தும் போது அப்படியே போயிட்டு என்ன பண்றது, இது இந்த ஜலம் கண்ட இன்னும் அது கூட தெரியல, அந்த எதுன்னு சொல்லாம போயிட்டேன்.
3: அப்படியா, ஓகே.
4: சில பேர் வீடு இங்க பாத் டாப் இல்லன்னா பாத் டாப் இல்ல, அதனால அதை எடுக்க விற்கும் போது வேல்யூவேஷன் அப்படியே வச்சுக்கிறது, இல்லன்னா இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது.
3: அப்படியா, என்ன சொல்றீங்க?
4: நின்று ஸ்டாண்டிங் ஷவர்லாம் குளிக்கிற பாத்ரூம்ல
3: குளிக்கிறது இல்ல.
4: ஆமா அது குளிக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி அந்த பயம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க வீட்டுல உங்க யாராவது தண்ணி கொடுத்தாலும் பாத்துக்கோங்க, நிந்தாலிச்சுதான் குடிப்பேன். இது என்ன
3: நீங்க வாங்க, நான் உங்களை தண்ணி குடிக்க வைக்கிறேன்.
4: இந்த பயம் தான் இது பயம். பாடல் வந்து நானும் ரவுடி தான் தங்கமே உன்னை தங்க பாடல். அந்த பாடலுக்கு வந்து ஒருத்த வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்த சொல்லிக்கிட்டு இருந்தான், என் பொண்டாட்டி கைய பிடிக்கலன்னா எனக்கு பயம்டா அப்படிமா. இதனாலதான் வித்தியாசமா இருக்கு. எங்க போன கல்யாணத்துக்கு முன்னாடி போடிச்சிருப்போன, இப்ப பிடிக்கலன்னா பயன்றியா என்னயா அப்படின்னு வழி தவறி எங்க போயிடுவியா, இல்ல எங்காவது கண்ணுக்குன்னு தெரியாதா இல்ல அப்படின்னா. அதெல்லாம் இல்லடா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்சேன், அது என்னுடைய அவருடைய தற்காப்புக்கு, இப்ப பிடிக்கிறது என்னுடைய தற்காப்புக்குடா
3: அப்படின்ட்டான். இதெல்லாம் நீங்க எப்பயுமே ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவீங்களா, சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதாபாத்திரத்துல நான் வந்து உங்களைதான் வச்சு பாப்பேன்.

0: நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லாம் விண்டர்லாம் ஜூஜிபி ஆயிருச்சு, எல்லாம் பழகிருச்சு. கரெக்ட், இப்ப வந்து சம்மர் வந்தா என்ன விண்டர் வந்தானே ஜாலி பண்றதுன்னு முடிவாயிருச்சு, எந்த விதரா இருந்தாலும் பண்ண வேண்டியதான். ஆமா, சம்மர் வந்தோடனே எல்லாம் அரக்காச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்து தெரியுது. அப்புறம் விண்டர் வந்தோடனே பெரிய பெரிய ஹாய்ஸ்டர்ஸ்ட் வந்து நான் காகர்ல வேலை செய்யக்குள்ள ஹாலிஃபாக்ஸ்ல ஒரு புது கால் சென்டர் ஒன்று திறந்தாங்க. அப்ப அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது, பேங்கிங் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தனியாவது 4 weeks அனுப்புறாங்க அங்க.
1: ஓகே,
0: அங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி டே அங்க மீன் எல்லாம் அந்த கூட இருக்க இடம்
1: தானே
0: இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அந்த நினைவு வந்துச்சு எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி, லேட் 90s போயிருந்தோம்.
1: கட்டாயம் இல்ல, பட் பேக்கப்புக்கு அது ஒண்ணு இருந்தா பெட்டர் அப்படிங்கறதா.
0: ஆமா, கிட்டல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்ப அவங்க கேட்டாங்க டேஷ் கேம்ப் இருக்கா ப்ரூவ் பண்றதுக்கு. அவங்க அப்பதான் யோசிச்சு, அடி இத்தனை வருஷம் ஓடி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வந்தோடனே டேஷ் கேம்ப்
1: கேட்க இருந்தா நல்லதுதான்.
0: மற்றது எனக்கு செய்ய முடியாத வேலைன்னா, அந்த வீட்டில் வந்து இந்த ரூஃபிங் மற்றது இந்த மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்ல இதெல்லாம் இருக்குதானே, டிஷ் வாஷர், அந்த சிம்பிள் சின்ன வேலையெல்லாம் செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜ் பெரிய பெரிய வேலை செஞ்சா அதெல்லாம் செய்யவே தெரியாது, எப்படி செய்யறன்னு தெரியாது.
1: ஓகே,
0: அதெல்லாம் அதை செய்யவே தெரியாது. அதுக்கெல்லாம் வேற யாரை பிடிக்கணும்.
1: அதுதான் உங்களுக்கு செட் ஆகாத வேலை.
0: பாட்டு இருக்க மாதிரி தெரியல. மத்தது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அவருடைய பேர் வந்து விமலன் இப்ப பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அவருக்கு நீதி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கள் வாழ்த்தி கொண்டு கேட்போம் நாங்கள் பாட்டை.
1: ஓகே, பரிமலா கோவில் இருந்து ஒரு பாட்டு வந்துருது உங்களுக்காக. பரிமலான் கோவில் இருந்து தெரியா? ஒரு படம் கூட விடுறதில்ல நீங்க, அருமை.
0: இப்போ ஒண்ணு படம் தொடங்கி இருக்கேன், பாத்துட்டு நான் சொல்றேன்.
1: ஓகே, சிறப்பு, ரொம்ப நன்றி கண்ணன் கால் பண்ணதுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
2: வேலைக்கு
1: போனாலும் பயங்கரமா இழுத்து போட்டு செய்வீங்க, வீட்டுக்கு வந்து அதே பண்ண சொன்னாதான் கடியா இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஆக்சுவலி ஒரு ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா, அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே கணவர் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏம்மா நீ வேலை செய்கிற இடத்துலாம் ஒரு நாளைக்கு வந்து 8 டீ 10 டீ போட்டு கொடுக்குறியே, எனக்கு 1 டீ போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கணவர். அதுக்கு வந்து மனைவி சொல்லியிருக்காங்க, நீ வந்து வீட்டில் வேலையில் இருக்கும்போது எத்தனை ஸ்க்ரூவை கழட்டி மாட்டுற, இங்கே ஒரு ஃபேனு ரிப்பேர் ஆகி ஒரு மாதம் ஆகுது, அதை பண்ண சொன்னேன் நீ அதை பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நீ இருக்கு நீங்கள் சொல்கிறது.

0: செய்தவையிலே
1: என்ஜாய்
0: பண்ணிதான் செய்யறது. ஆனால அதே ஒவ்வொரு திருப்பி திருப்பி செய்யறபடியா நாங்க சோர்வா இருக்கும் போது அதை செய்ய மனம் பெறாது.
1: சூப்பர். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
0: பாடல் வந்து கண்ணனா கேட்கலாம், மண்ணில் இந்த காதல் என்று.
1: ஆஹா, நல்ல பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டேன். ஓகே, மண்ணில் இந்த காதல் போட்டுருவோம் உங்களுக்காக.
0: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: மீண்டும் மீண்டும் சாரா.
1: மீண்டும் மீண்டும் சாரா. என்ன சாரா இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு.
2: எனக்கு எல்லாரும் சத்தம் போட போறாங்க, நாங்க லைன்ல இருக்கோம், இவள் வந்து தொந்தரவு பண்றாள்
1: என்று. டக்குனு குயிக்கா முடிச்சிடலாம். என்ன சொன்ன சார்?
2: நீங்க ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கல்ல, கல்யாண போட்டோ மாட்டணும்.
1: ஆமா ஆமா,
2: அதை பத்தி தான் சின்ன அவதானம்.
1: என்னது?
2: ரெண்டு பேர் இப்ப ரவி இவர் யாரு எங்கிட்ட சமேஷ் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் அப்படியே போயிட்டு இருக்குன்னு வீட்டு முன்னுக்கு இந்த கல்யாண போட்டோவை கண்டுட்டு பேத்துட்டே இருப்பாளா. அப்ப இவன் எங்கயாவது கண்டா இவனை தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்திருக்கு. போட்டோவை கண்ட உடனே ஆளை பிடிச்சிட்டான். அதனால ரொம்ப கவனமா நீங்க அந்த போட்டோ போடுற விஷயத்துல கொஞ்சம் அவதானம் எடுக்கணும்
1: கேட்டுக்கொள்றேன். பல பேரை சுத்தி சுத்தி என்ன டார்கெட் பண்றதுலயே இருக்கீங்க, இவனை தூக்கணும்டா அப்படின்ற ரேஞ்ச் ரெடியா இருக்கீங்க.
2: ஏதோ டிப் சொல்ற நேரம் ஒழுங்கா பார்த்து யோசிச்சு சொல்லணும்.
1: நீங்க வீட்டுக்கு போகும்போது பாருங்க, உங்க கல்யாண போட்டோ வாசல்ல தொங்க போகுது.
2: தொங்க விட மாட்டேன், என்ன தெரிஞ்சு நாலஞ்சு பேர் வந்துருவாங்க.
1: வந்துருவாங்க இல்லையா? கரெக்ட் தான். ஓகே ஓகே, ரைட். நன்றி. என்ன வந்து என் காலை இழுக்கல அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது, பரவாயில்ல. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் அருணா பேசுறேன்.
1: வணக்கம் அருணன், சொல்லுங்க.
3: என்ன
1: டாபிக் ஐயா? நிகழ்ச்சி கேக்குறது இல்லையா? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன், இந்த வேலை மட்டும் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னா அது எதுவாக இருக்கும்?
3: எங்க சர்க்கிட் அடிக்கிறது தெரியாது, எங்க ஷோர்ட் சர்க்கிட் வருது. இந்த கனேடியன் ஹவுசஸ் ஐ மீன் எனக்கு மற்றபடி எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரிஷியன்ஸ் ஒர்க் தான் பயம் எனக்கு. ஏன்னா எங்க வயர் எங்க சொல்றது ஒண்ணும் தெரியாது
1: தெரியாது பண்ணிட்டு
3: ஆனாலும் டேஞ்சரஸ் தான்.
1: ஓகே,
3: ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சானே அப்ளையன்சஸ் வந்து வேற அப்ளையன்ஸுக்கு வந்து டிஃபரெண்ட் வோல்டேஜ்
1: போய்கிட்டு இருக்கும். ஓகே ஓகே. அருமை, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக அருணன்?
3: இல்ல
1: நிறைய பாடல் கேட்டுக்கொண்டு ரொம்ப நன்றி. நீங்க கால் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டதுக்காக நன்றி. நன்றி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள். 416-644-6222.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: இதுவரைக்கும் நேர்கள் கேட்டு ரசித்தது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இப்பொழுது செய்திகள். செய்திகளைத் தொடர்ந்து நேர்கள் கேட்ட பாடல்களும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியும் ஒலிக்கும். எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி. கால் பண்ணி ஆதரவு கொடுத்து என்னோட ஜாலியாக சிரித்து பேசினதுக்காக. செய்திகளைத் தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
3: இலங்கையின் உயிரியல் தரவுகள், துறைமுகங்கள், திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் உட்பட்ட தேசிய வளங்களை கைப்பற்ற துடிக்கும் இந்தியாவினால் இலங்கை மக்கள் தமது கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு வந்த ஒரு சிறு கடிதத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே குற்றம் சாட்டியிருக்கின்றார். உயிரியல் அடையாள அட்டை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அதனை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு எதிராக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கடிதம் ஒன்றை ஒப்படைப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் குழு நேற்றைய தினம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு சென்றிருந்தது. இந்நிலையில் குறித்த கடிதத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் ஏற்க மறுத்ததாக தெரிவித்து இவ்வாறு வசந்த முதலியை குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கை மக்களின் கண்விழி படலம், கைரேகைகள், மரபணு, சமூக முக அமைப்பு மற்றும் குரல் பதிவு உட்பட்ட மிக முக்கிய தரவுகளை சேகரித்து டிஜிட்டல் அடையாள அட்டையை தயாரிக்கும் திட்டத்திற்காக இந்திய நிறுவனங்களை தெரிவு செய்யும் வகையில் கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் ஒப்பந்த புள்ளிகள் கூறப்பட்டிருந்தன. இலங்கையில் தேசிய அடையாள பத்திர திணைக்களம் இயங்கி வரும் பின்னணியிலும் அதற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழலிலும் அதனை தடுத்து நிறுத்திவிட்டு இந்த திட்டத்தை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையிலேயே தாம் இந்த மகஜரை கையளிக்க சென்றிருந்ததாகவும், இருப்பினும் இந்த மனுவை பெற்றுக்கொள்ள மறுத்த உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் இதுகுறித்து இலங்கை அரசாங்கத்துடனும் வெளியுறவு அமைச்சருடனும் பேசுமாறு கூறி தம்மை திருப்பி அனுப்பியதாக தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்புக்கு சென்றிருக்கின்றார். இந்த குறுகியகால விஜயத்தின் போது இந்திய வெளியுறவுச் செயலாளர் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்கு, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹீரத் உட்பட இலங்கை அரசாங்கத்தின் உயர் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடுகின்றார். அயல் நாடுகளான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே அண்மைய நாட்களாக உயர்மட்ட தொடர்புகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவரது இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதோடு பல்வேறு முக்கிய கூட்டு திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பு பகுதிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த விஜயம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே உட்பட்ட மூவருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 28 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகின்றது. இதன்போது முன்னதாக பிணை நிபந்தனை பெற்றிருந்த சசீந்திர ராஜபக்சே உட்பட்ட 3 பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதையடுத்து முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மேலதிக விசாரணைக்காக 2026 செப்டம்பர் 28 மீண்டும் அழைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கை கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்னவிடம் மரபணு பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை பெறுமாறு முன்வைக்கப்பட்ட விண்ணப்பத்தை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. விமானியான ரசிகா செல்வந்தி என்பவரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை ஒன்றின் போதே இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. தனது குழந்தையின் தந்தை சாமிக்க கருணாரத்ன என குறிப்பிட்டு பிறப்புச் சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்திற்கு உத்தரவிடக் கோரி அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கன்னங்கர சாமிக்க கருணாரத்னவிடம் கட்டாயப்படுத்தி இரத்த மாதிரி பெற போதுமான ஆதாரங்கள் மனுதாரர் சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக கூறி அந்த விண்ணப்பத்தை நிராகரித்தார். மரபணு பரிசோதனைக்கான கோரிக்கை விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 9 மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்தியாவில் டிஜிட்டல் கைது மோசடிகளை தடுக்கவும் கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் உச்சநீதிமன்றம் நாடுதழுவிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்றது. போலி வங்கிக் கணக்குகள், பண மோசடி மற்றும் இணையவழி மோசடிகளுடன் தொடர்புடைய வங்கிக் கணக்குகளை கையாள்வதற்கான ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறையை 4 வாரங்களுக்குள் தயாரித்து ரிசர்வ் வங்கி வழங்க வேண்டும். டிஜிட்டல் கைது முறைகேடு விவகாரம் தொடர்பாக குறை தீர்ப்பு, பண மீட்பு ஆகிய நடவடிக்கைகளை அனைத்து மாநில அரசுகள், விசாரணை அமைப்புகள், சட்ட அமலாக்க முகமைகள் விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும். குறிப்பாக டிஜிட்டல் கைது மோசடிகள் குறித்து முறைப்பாடு அளிப்பதற்கும் கையாள்வதற்கும் உள்ள வழிமுறைகள் குறித்து மாநில அரசுகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் மாநில சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையங்களை ஏற்படுத்தாத மாநிலங்கள் 4 வாரங்களுக்குள் அந்த நடைமுறையை முடிப்பதோடு இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தோடு கலந்தாலோசித்து E0 FIR வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், இணையவழி நிதி மோசடியின் காரணமாக எழும் வங்கிக் கணக்கு முடக்க வழக்குகளை விரைவாக தீர்த்து வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப்பில் அண்மையில் சில பயனாளர்களுக்கு இந்தியாவில் வரவிருக்கும் சட்டங்களின்படி தங்கள் வயதை கேட்க வேண்டியிருப்பதாக குறிப்புடன் பிறந்த தேதியை சேர்க்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து வாட்ஸ்அப் செய்தி தொடர்பாளர் அளித்த விவளக்கத்தில், இந்தியாவில் அமலுக்கு வரவுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களுக்கு இணங்க பயனாளர்கள் தங்களது வயதை உறுதிப்படுத்தும் தனியுரிமை பாதுகாப்பு முறைகளை தாங்கள் சோதனை செய்து வருவதாகவும், இதனால் வாட்ஸ்அப்பின் செயல்பாட்டிலோ அல்லது பயனாளர்களின் அனுபவத்திலேயோ எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும், வயது தொடர்பான தகவல்கள் தனிப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை ஏனைய வாட்ஸ்அப் பயனாளர்களோடு பகிரப்பட மாட்டாது என்றும், மேலும் இது ஒரு விருப்பத் தேர்வு சோதனை மட்டுமே என்பதனால் வயதை உறுதிப்படுத்தாது விட்டாலும் பயனாளர்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், ப்ரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638,
4: 416-897-0919.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

தமிழ் திரைப்படங்களில் வந்து பேய் படங்கள் வந்து அப்பப்போ வந்து பயங்கர கல்ட்டு படமாக மாறிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரில, நீயா, அப்புறம் அதே கண்கள், இல்லை 13 நம்பர் வீடு, அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பீரியடில் ஒவ்வொரு பீரியட்லையும் ஒரு படம் வரும். அது வந்து பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். ஒரு காலத்தில் ஈவில் டெட் அப்படின்னு ஒரு படம் வந்து உலகம் முழுக்க வந்து பயங்கர கலெக்ஷன் ஆகி, ஐயோ இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தியேட்டர்லே செத்துட்டாங்க எல்லாம் அப்படின்ட்டுலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்லாம் வந்து நீங்கள் பல கதை கேட்டிருப்பீங்க. சமீபத்தில் கடந்த ஒரு 2 டிகேடாக வந்து எந்தெந்த பேய் திரைப்படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் சந்திச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டராக அடித்து தூக்குன படத்தில் வந்து சந்திரமுகி வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். இத்தனைக்கும் வந்து இது ரீமேக் தான், சந்திரமுகி ஒரிஜினல் படம் கிடையாது. ஆனால் இரு வந்த 2 ரீமேக்கையும் தாண்டி கடைசியாக 3வதாக வந்தது தான் சந்திரமுகி. ஆனால் பயங்கர கலெக்ஷனை தூக்குனது சந்திரமுகி, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி. மிரட்டலான ஜோதிகாவோட நடிப்பு வந்து பிரபல்யமாக பேசப்பட்டது. இந்த சந்திரமுகி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு வந்த பேரோட ஜோதிகாவுக்கு வந்த பேர் தான் வந்து அதிகம். சூப்பர் ஸ்டாரை பார்க்க வர்றதை தாண்டி ஜோதிகாவை வந்து இந்த படத்தில் வந்து ஐயோ அந்த அம்மாவோட நடிப்பு பயங்கரமாக இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வந்து நடிக்கிறது தான் அதிகம். நயன்தாராவுக்கும் ஜோதிகாவுக்கும் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு ரசிகர் கூட்டமே சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காஞ்சனா, அப்புறம் முனியிலிருந்து ஆரம்பித்து காஞ்சனாவோட சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர பிரபல்யமாக பேசப்பட்டது. ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் காஞ்சனா பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த முனிக்கப்புறம் வந்த காஞ்சனா வந்து ஃபுல் ஹியூமரோடு இருக்கும். ஆனால் அதே சிரிப்புக்கு அப்புறம் திடீர்னு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த அட்ரினல் ரஷ் வந்து பெரும்பாலும் வந்து தமிழ் படங்களில் வரலை. ஸோ அதனாலேயே அது யூனிக்காக இருந்தது. ஏன்னா பேப்படம்னா ஒரே பயமாக இருக்கும், சீரியஸாக இருக்கும், பயமாக இருக்கும், பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் வெளில வந்துடணும். ஃபுல் பீக் காமெடியில் போயிட்டுருக்கோம். ஃபுல் காமெடியில் இருக்கும்போது திடீர்னு காமெடியில் ஒரு பய பேய் சீக்வன்ஸை வச்சு நம்மளை குடும்பத்தையே வந்து பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ஃபேமிலியாக பார்க்குற ஒரு பேய் படமாக வந்து அமைஞ்சது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன். ஈரம் 2009 வந்து வந்த ஒரு பிரில்லியண்ட்டான மூவி, ரொம்ப நல்லா வந்து தண்ணியில் வந்து தண்ணியிலேயே மூழ்கடிச்சு சாகடிக்கப்பட்ட ஒரு பொண்ணுடைய ஆவி தண்ணி மூலமா வந்து கம்யூனிகேட் பண்ணோம், தன்னை வந்து கொன்னுட்டாங்க, நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்லேயே வந்து அந்த ஆவி சுற்றிட்டு இருக்கும். தண்ணி மூலியமாக தான் அதை கம்யூனிகேட்டும் பண்ணுன்ற சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பீஜா, பீஜாவில் வந்து எப்படிலாம் வந்து பாட்டி விதவிதமாக கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்து படம் பீஜா ரிலீஸ் ஆன மொதல் நாள் வந்து ஒரு பையன் தியேட்டருக்கு வரல, ஏதோ ஒரு படம் ஓடுது போல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தியேட்டருக்கு வந்து ஆளுங்க கூடி அடுத்த 2வது வாரம் வந்து ஃபுல் ஹவுஸ் ஃபுல்ல ஓட ஆரம்பிக்குது படம். மிகப்பெரிய வெற்றி கண்டது. விஜய் சேதுபதிக்கு ஒரு பயங்கரமான பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் வந்து பயங்கரமான வெற்றியை குவிச்ச ஒரு படம் சொல்லலாம். நாளை இயக்குனருக்கு அப்புறம் அவர் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி கிடத்த ஒரு ஃபுல் ஃப்ளேஷ் மூவி, அதுக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு வந்தது. அதுக்கப்புறம் வந்து மிஷ்கினுடைய பிசாசு 2014 ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு பேய் படம்னே சொல்லுவேன். பயமே கிடையாது பேயில், பேயை பார்த்து. ஆனால் அதுக்கு பின்னாடி பையை வச்சு பயன்படுத்தாமல் வேறு ஒரு சஸ்பென்ஸை வச்சு பயன்படுத்தியிருப்பார். ஒரு பிரில்லியன் ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் வந்து அஃப்கோர்ஸ் மிஷ்கின் அடிச்சிக்க முடியாது. ஸோ பிசாசு வந்து அதுவும் வந்து நல்ல ஓடி வெற்றி பெற்ற ஒரு படம். அதுக்கப்புறம் டிமான்டி காலனி 1 & 2, 2015 1 வந்தது, 2024 2 வந்தது, ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. சென்னையில் உள்ள நிஜமான இடத்த பின்னணியாக வச்சு அந்த மையத்தை கொண்டு ஒரு 4 நண்பர்கள் பூட்டிய வீட்டில் சந்திக்கும் திகில் சம்பவங்களை வச்சே வந்து ஜஸ்ட் 1 இயரில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு படமாக இருந்தது. அப்புறம் மாயா அப்படின்ற நயன்தாரா முதன்மை கதாபாத்திரமாக வச்சு வெளிவந்த படம், அதுவும் ஓரளவுக்கு ட்ரிப்பியாக, முக்கியமாக வந்து முடிவு வரைக்கும் வந்து என்கேஜாக வச்சுருந்த படம் மாயா. ஸோ அதனால் வந்து அந்த மாயா படமும் நல்லா ஓடிச்சு. அவள் அப்படின்ற ஒரு படம் சித்தார்த்தோடைய நடிப்பில் பயங்கரமான சினிமாட்டோகிராஃபி, எக்ஸ்ட்ரீம்லி ப்ரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபியை பண்ணியிருப்பாங்க.
முக்கியமாக அந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிறப்பான ஒளி அமைப்பு வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவின்னு சொல்லலாம், பெஸ்ட்டாக இருந்தது அந்த படத்தில். தியேட்டரில் நான் அந்த படத்தை பார்த்தேன். ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரியே வந்து அதை எடுத்திருப்பாங்க. அது இன்ஃபேக்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூட அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் வந்து அவள் 2017 வந்தது. அப்புறம் ஹாரர் காமெடி அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு சீக்வன்ஸ் இந்த காஞ்சனா பார்த்துட்டு கொண்டு வந்தாங்க. யாமிருக்க பயமே அப்படின்லாம். அப்புறம் அரண்மனை, வரிசையாக அரண்மனையோட சீரீஸ். இதில் அதிக பைசாவை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் லிஸ்ட்லேயே வந்து அரண்மனை தான். எக்கச்சக்க பிளாக் பஸ்டரை கொடுத்து அதிக பைசாவை வந்து குவிச்சது அரண்மனை சீரீஸ் தான். ஸோ அதுதான் ரீசெண்டாக வந்து இந்த டோட்டல் பேய்ப்பட ரிசர்ச்சில் பிளாக் பஸ்டரில் வந்த லிஸ்ட்டு. உங்களுக்கு பர்சனலாக இந்த பேய்ப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லு எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சொல்லலாம். நான் சமீபத்தில் சொன்னேன், ரீசெண்டாக பார்த்த பேய், ரொம்ப நாள் கழித்து ஒரு பேய்ப்படம் பயங்கரமாக இருந்தது. ஆப்சஷன் அப்படின்னு ஒரு படம், நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிலிம் தான். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில், சின்ன பட்ஜெட்டில் இருக்கிற அடிப்படையான ஃபெசிலிட்டியை வச்சு எடுத்த படம். ஆனால் பாட்டம் பிச்சுக்கிட்டு ஓடுது இப்போ. இன்ஃபேக்ட் ஒடிசியை விட அதிகமாக பேர் வாங்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ பொருட்செலவில் பயங்கரமாக பண்ண ஒடிசியை விட இந்த படம் வந்து பேர் வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த சினிமா செய்தி உங்களுக்காக காத்திருக்குது. பாடல்களை தொடர்ந்து சினிமா செய்திகள் ஒலிக்கும். பூந்தளிராட அப்படின்ற ஒரு கல்ட்டு அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதை ரீமிக்ஸில் கேட்டார் நம்மளுடைய பீம்சிங். ஸோ அவருக்காக இந்த ரீமிக்ஸ் வெர்ஷனில் அந்த பாட்டு வருது, கேளுங்கள்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. பூந்தளிராட அப்படின்ற ஒரு கல்ட் கிளாசிக் பாட்டை எப்படி ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதில் அந்த உச்சரிப்பெல்லாம் வந்து வேணும்னே வந்து ஒரு நார்த் இந்தியன் தமிழ் பாட்டை பாடுற மாதிரி லா லாலாம் வந்து தப்பு தப்பாக பாட வச்சுருக்காங்க. அது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வேணும்னு அந்த மாதிரிலாம் நம்ம ஃபீட் பண்ணி கொடுத்தலாம். ஆனால் மியூசிக் வைஸ் சூப்பராக இருந்தது இல்லையா? ஸோ ஆல் த லவ்லி பீப்புள், இது வந்து வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பழைய பாடல்களை ரீமிக்ஸாக கேட்குறது வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் ட்ரெண்டு. அதை எப்பயுமே விரும்பி கேட்குற தவத்துக்காகவும் அந்த பாட்டை போட்டாச்சு. இன்னும் நிறைய ரீமிக்ஸ் பாடல்கள், சூப்பர் சூப்பரான பாட்டெலாம் ரீமிக்ஸ்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான கம்போசிஷன்லாம் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற செய்தி, சிவகார்த்திகேயனோட வந்து பராசக்தி படத்தில் ஒரு வில்லன் ரோலில் வந்து கலக்கியிருந்தார் நம்மளுடைய ரவி மோகன். ஜெயம் ரவி அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஏன் பேர் மாற்றாருன்னு தெரில. ஏன்னா ஜெயம் ரவியாக இருந்த வரைக்கும் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் வாழ்க்கை ரவி மோகன் எப்போ பேரை மாற்றுறாரோ அப்பேர்லேருந்து அவர் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எவனோ ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான், சார் இந்த பேரை மாற்றுங்க, நியூமராலஜி படி இந்த பேரை மாற்றினா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிரும்ன்ட்டு. பாவம் மனுஷன் தொட்டதெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. நிறைய ப்ரொடியூசர் பிரச்சனை, நிறைய ஃபண்டிங் பிரச்சனை, அவர் வேறு புதுசாக அவர் டைரக்ட் பண்ண போகிறேன்னு பிரச்சனை, வாழ்க்கையில் வந்து மனைவியோட பிரச்சனை, சொத்து பிரச்சனைன்னு பாவம் போட்டு வாட்டி எடுக்குது போல மனுஷனை. சமீபத்தில் ஒரு வீடியோவுக்கு போட்டு பயங்கரமாக டான்ஸ் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போது நான் ஆடினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். அது வைரலாகிட்டுருக்கு. ரவிமோகன் வந்து இப்போ பராசக்தியை தொடர்ந்து கையில் வந்து ஜீனி அப்படின்ற ஒரு படம், அப்புறம் கராத்தே பாபு அப்படின்ற படம் வந்து கையில் அடுத்து வர வேண்டிய படங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ராகவ லாரன்ஸ் கூட சேர்ந்து பென்ஸ் அப்படின்ற ஒரு படத்துலையும் வந்து நடிச்சிருக்காரு ரவிமோகன். இவருடைய லைன் அப்பில் வந்து நான் ஏற்கனவே மண்டே சொல்லியிருந்தேன், ரெண்டு மூணு படம் வந்து லைன் அப்பில் இருக்கிறத பற்றி. அதில் வந்து அந்த தனி ஒருவன் பார்ட் டூ வந்து அப்படி பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த நிலையில் வந்து தெலுங்கில் வந்து மஞ்சு மனோஜ் அப்படின்றவர் நடிக்கிற வட்டி காசுல வாடா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். ஆக்சுவலி இது வட்டி காசுல வாடா அப்படின்றது வந்து தெலுங்கு நகைச்சுவை மற்றும் குடும்ப பின்னணியில் வரப்போகிற இப்போ ஷூட் பண்ணிருக்கிற திரைப்படம். அதில் வந்து ரவிமோகன் வெங்கடேஸ்வர பெருமாள் சுவாமியாகவே வந்து மேக்கப் போட்டு நடிச்சு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பெருமாள் மேக்கப் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும். இவருடைய ஹைட்டுக்கும் இவருடைய பாடிக்கும் வந்து இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லி அதுக்கும் இவர் ஓகே சொல்லி இவர் வந்து வெங்கடேச பெருமாள் சுவாமியாகவே வந்து நடிச்சிருக்காரு. தன்னுடைய பாடி கெட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய திருப்பதி பற்றி படங்கள்லாம் வந்து எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு காமெடி ப்ளஸ் ஃபேமிலி படமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு ஓகே சொல்லியிருக்காரு.

பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தெலுங்கு படம் பார்க்குற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து மகுடம் அப்படின்னு சொல்லி நம்ம விஷால் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் மனுஷன் வந்து அட போங்கடா என்னடா இது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு கடைசியில் இவரே நடித்து இவரே வந்து இயக்குனராகவும் வந்து களமிறங்கியிருக்கிற படம் தான் மகுடம் அப்படின்ற படம். விஷாலே நடித்து விஷாலே வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு மகுடம் படத்தை. இந்த படத்தில் வந்து அவருக்கு ஜோடியாக வந்து அஞ்சலியும் துஷாரா விஜயனும் நடிச்சிருக்காங்க. ஜான் விஜய் வந்து வில்லனாக பண்ணுறாரு. இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதை வந்து எதுக்கு இவர் ஏன் டைரக்ட் பண்ணுறாரு, நல்லாத்தானே போயிட்டு இருக்குது, ஒழுங்கு நடிக்க வேண்டியதானே அவ உங்களுக்கு ஒரு ஆசை வந்தால் தானே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி மகுடம் படத்தில் தான் வந்து நம்ம நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே வந்து ஒரு புத்தம் புதிய பாட்டை கேட்டீங்க. நீங்கள் மகுடம் படத்தில் தான் அந்த பாட்டை கேட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நேர்கள் கேட்ட பாடலில் அடுத்தடுத்த பாடல் ஒலிக்கும். நானும் ரவிதான் படத்தை அப்படி கை கோத்துட்டு போகிற மாதிரி சொல்லி ரமேஷ் சொன்னார்லையே, ஸோ அந்த பாட்டை கேட்கலாமா? நான் இது வந்து ஆர்டர் படி போகலை. இந்தந்த ஒரு பாட்டு ஃபாஸ்ட் நம்பர் போட்டால் இன்னொரு மெலடி நம்பர், மெலடி நம்பர் வந்தால் ஒரு வேறு ஒரு நம்பர், அந்த மாதிரி வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பழைய பாட்டு ஒரு புது பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலி நிறைய புது பாட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பழைய பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் புது பாட்டுக்கு வருவோம். தொடர்ந்து படகோட்டியிலேயே வந்து நம்மால் படகை ஓட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் சேர்ற வரைக்குமே படகோட்டி பாட்டு தான் கேட்பேன்ற மாதிரி ரவிசங்கர் சார் வந்து தொடர்ந்து அந்த உருப்பட பாடலையே வந்து வரிசையாக கேட்டுருக்காரு. இன்றைக்கும் வந்து அவர் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, அதை கேட்போம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155.
3: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
2: Chella, Miller, Dad, Selvam.
3: Cherry.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6677-2 0

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல். கடைசி செய்தியோட முடியுது. இப்போ வந்து சந்தீப் கிஷான் உங்கள் எல்லாருக்குமே சமீபத்தில் கொஞ்சம் தமிழ் சினிமாவில் ஃபேமஸான ஆள் தெரிஞ்சிருக்கும். தற்போது முதல்வர் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் இயக்கிட்டு இருக்காரு. சிக்மா அப்படின்ற ஒரு படம். அந்த சிக்மாவில் வந்து இவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வர்ற செப்டம்பர் மாதம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவலையும் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் சந்தீப் கிஷான் வந்து, சந்தீப் கிஷான் யார் அப்படின்னா, ராயன் திரைப்படத்தில் வந்து ரெண்டு தம்பிங்க இருப்பாங்க, அதில் ஒரு தம்பியாக வர்றவர் தான் சந்தீப் கிஷான். வந்து இப்போ அடுத்தது வந்து தன்னுடைய இன்னொரு படத்தை வந்து நடித்து, இப்போ அதுக்குள்ளே எனக்கு என்ன ஷாக்கிங்னா, அதுக்குள்ளே சந்தீப் கிஷன் வந்து 33 படத்தை வந்து பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. தன்னுடைய அடுத்த படம் வந்து கரிகாலா அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய பொருட்கள் அளவில் தமிழ் தெலுங்கு அப்புறம் ஹிந்தி மொழியிலையும் வந்து உருவாகிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இது வந்து இரண்டு பகுதிகளாக வெளியேற்ற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருடம் ஜூலை மாதம் வந்து 2ஆம் தேதி வந்து ஒரு பாகமும், 2ஆம் பாகம் வந்து அப்படியே அக்டோபர் மாதம் வந்து அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதுக்குள்ளார 2027 ரெண்டு பாகம் ரிலீஸ் ஆகுது. 2ஆம் பாகமும் 2027 ரிலீஸ் ஆகுது. 2ஆம் பாகமும் வந்து 3 மாதம் கேப்பில் ரிலீஸ் ஆகுது. அதற்கு டேட்டும் குறித்து அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் தைரியமாக பண்ணியிருக்கான்றப்ப பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. துரந்தர் திரைப்படமும் இப்படி தான் ரிலீஸ் ஆச்சு. துரந்தர் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி பயங்கரமான கலெக்ஷனு, அது முடிஞ்ச உடனே வந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணி இன்னும் டபுள் கலெக்ஷனை பண்ணி துரந்தர் வந்து ஏகபோக வெற்றி அடைஞ்சது. நல்ல வேலை இப்போ வந்திருந்தால் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிற படம் மண்ணை கவ்விருக்கும். கொஞ்சம் பிஜேபி பேர் டேமேஜ் ஆனதுனால இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பயங்கர தலை தூக்கி நிற்கிறதுனாலையும் அவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து வெளியில் கொண்டு வரதுனாலையும் இப்போ மறுபடியும் அந்த படத்துக்கு ஹிட்டு நடந்திருக்கலாம். அதான் இதுதான் சுச்சுவேஷன். இப்போ நேர்கள் கேட்ட பாடல்களை இன்னும் சில பாடல்கள் ஒலிக்க இருக்குது. செய்திகளை தொடர்ந்து காக்கா கடியிலையும் அந்த நேர்கள் கேட்ட பாடல்கள் ஒலிக்கும். இதோடு வந்து இன்றும் கலக்கல் முடிஞ்சது. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
2: எபோலா வைரஸின் பண்டிபோக்கியோ வகையை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிக்கான மருத்துவ பரிசோதனையை ஆரம்பிக்க உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான மொடோனாவுக்கு கனேடிய சுகாதாரத்துறை அனுமதி வழங்கியிருக்கின்றது. மொடோனாவின் தடுப்பூசியை ஆரம்பகட்ட ஆய்வின் ஒரு பகுதியாக பயன்படுத்த அனுமதித்திருப்பதாக அந்த அரச நிறுவனம் ஆகஸ்ட் அறிவித்தது. இதன் மூலம் இந்த வைரஸ் தடுப்பூசிக்கான முதல்கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதி வழங்கிய 2வது நாடாக கனடா விளங்குகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இங்கிலாந்து இத்தகைய அனுமதியை வழங்கியிருந்தது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் தற்பொழுது பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கு கடினமான வைரசுக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது சிகிச்சையோ இல்லை என்றும், இந்த தொற்று மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவிலேயே அதிகம் காணப்பட்டாலும் அண்டை நாடான உகண்டாவிலும் சில உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கனடாவுக்குள் இந்த தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை என்று கனேடிய சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. மேசச்சூசெட்ஸை தளமாக கொண்ட மொடோனா நிறுவனம் இந்த ஆரம்பகட்ட ஆய்வில் பங்கேற்கும் முதல் நபர்களுக்கு mRNA-1469 என்று அழைக்கப்படும் தடுப்பூசி ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளது. கனடா தனது பொருளாதார திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று வணிகத் தலைவர்கள் விரும்புவதாக KPMG நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய வணிகத் தலைவர்கள் கனேடிய அரசின் பொருளாதார திட்டங்கள் குறித்து நம்பிக்கையுடன் உள்ளனர் என்றும், இருப்பினும் அமெரிக்காவிடமிருந்து புதிய இறக்குமதி வரிகள் விதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலை நாடு எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த முன்னுரிமை திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதிலேயே வெற்றி அடங்கியிருப்பதாகவும் அவர்கள் கருதுகின்றனர். இந்த நிறுவனம் நடத்திய புதிய கருத்து கணிப்பில் பங்கேற்ற 359 பேரில் 51% பேர் மத்திய அரசின் பொருளாதார நடவடிக்கைகளினால் அடுத்த 3 ஆண்டுகளில் தங்கள் நிறுவனங்கள் மேம்பட்ட நிலையை அடையும் என்று தெரிவித்துள்ளனர். பொருளாதாரத்தை வலுப்படுத்த, நிர்வாக சிக்கல்களை களைவதற்கு மேற்கு கடற்கரை பகுதிக்கான புதிய எண்ணாய் குழாய் பாதை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் மத்திய அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவர்களில் பலர் விரும்புகின்றனர். ஆகஸ்ட் 10 திகதி முதல் கனேடிய பொருட்கள் பலவற்றின் மீது 50% புதிய வரிகளை விதிக்கப்போவதாக அமெரிக்கா அச்சுறுத்துவதற்கு முன்பே இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆயினும் வர்த்தக சூழலில் நிலவும் நிலையற்ற தன்மை குறித்து வணிகத் தலைவர்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் என்பதை இது வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் எதிர்கால கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ஒமானுடன் எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தமும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையை உடனடியாக மீண்டும் திறக்க வழிவகுக்காது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் எதிர்கால கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன என்றும் அவை அமெரிக்காவுடன் முற்றிலும் தொடர்பற்றவை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க மீறல்கள் என்று விவரிக்கும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வராவிட்டால் ஈரானும் ஒமானும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாலும் கூட ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. மேலும் நீரிணையை மீண்டும் திறப்பது அமெரிக்காவின் நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்தது என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதே நேரத்தில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் தலையிட்டு ராணுவ அழுத்தம் மூலம் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 4 வரை ஹோமோஸ் நீரிணை வழியாக 30 மில்லியனுக்கும் அதிகமான கொள்கலன் கச்சா எண்ணெயை ஈராக் ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் இந்த ஏற்றுமதியானது போருக்கு முந்தைய நாட்டின் மாதாந்த சராசரியில் சுமார் 29% என்றும் ஈராக்கின் அரசு எண்ணெய் சந்தைப்படுத்தலுக்கான சோமோவின் தலைவர் அலி நிசார் தெரிவித்திருக்கின்றார். போருக்கு முன்பு ஈராக் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதை வழியாக ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 105 மில்லியன் கொள்கலன் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்தது. இதில் பெரும்பாலான ஏற்றுமதிகள் பஸ்ரா அருகே உள்ள அதன் தெற்கு ஏற்றுமதி முனையங்களில் இருந்து ஏற்றப்பட்டன. ஜூலை மாதத்தில் ஹோமோஸ் நீரிணை வழியாக 35.5 மில்லியன் முதல் 37 மில்லியன் கொள்கலன்கள் வரை கடந்து சென்றதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஈரானுடனான போரின்போது அமெரிக்காவின் ஏவுகணை கையிருப்பு நிலை குறித்து புதிய அறிக்கைகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. முக்கிய வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு பெருமளவில் குறைந்துவிட்டதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இருப்பினும் பென்டகனும் வெள்ளை மாளிகையும் இந்த எந்த பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்று வலியுறுத்தியிருக்கின்றன. போருக்கு முந்தைய எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அமெரிக்க ராணுவம் தனது தாட் ஏவுகணை கையிருப்பில் கிட்டத்தட்ட 1/4 பங்கையும் போர் தொடங்கியதிலிருந்து தனது பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் ஏறக்குறைய பாதியையும் பயன்படுத்தியுள்ளது என்று செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரானுடனான மோதலின் போது அமெரிக்கா தனது உலகளாவிய நீண்ட தூர துல்லிய ஏவுகணை கையிருப்பு முழுவதையும் பயன்படுத்திவிட்டதாக கூறிய நிலையில் செய்தி வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்து வரும் ஆயுத கையிருப்பும் ஈரானின் பதிலடி தாக்குதல் குறித்த மேற்கு ஆசிய நட்பு நாடுகளிடையே நிலவும் கவலைகளும் ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீதான திட்டமிட்ட பெரிய அளவிலான தாக்குதல்களை ரத்து செய்ய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த முடிவில் ஒரு பங்கை கொண்டிருந்தன. இருப்பினும் ராணுவம் கையிருப்பு தட்டுப்பாடுகளை எதிர்கொள்வதாக கூறப்படும் கருத்துக்களை அமெரிக்க அதிகாரிகள் நிராகரித்திருக்கின்றனர். 23வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இலங்கையின் இளம் வீரர் ருமேஷ் தரங்க இன்று உலக தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கின்றார். அவர் தற்பொழுது தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றார். இதேவேளையில் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நிறைவு செய்து அவர் நாடு திரும்பியிருக்கின்றார். 2025 சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய இலங்கை ஆடவர் மற்றும் மகளிர் கிரிக்கெட் வீரர்களை கௌரவிக்கும் வகையில் 2025 ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விருதுகள் நிகழ்வை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஆகஸ்ட் 6 நாளை கொழும்பில் நடத்துகின்றது. இந்த சிறப்பான விழாவில் சர்வதேச மற்றும் முதல்தர கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற 42 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கௌரவிக்கப்படவிருக்கின்றனர்.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
3: K KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உன் கையை உடைச்சா மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி.
2: அறிவில கையில அடிபட்டு சிரிக்கிற
1: புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து, அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு.
1: எஸ் சிவா.
2: ஓகே போ.
1: ஏய், அவன் முன்னாடி போய் வணக்கம் வச்சு தொலையாத.
3: ஏங்க
2: சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல.
3: என் ஃபோன் எப்போ கிடைக்கும்?
2: ஏ

0: ஷேப்பு மொத்தத்துல ஐயோ இழுக்குது இழுக்குது இழுக்குது என்ன.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்ப
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? Suzanne.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கிட்டே ஒரு மொக்க கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்விக்கு சிரிப்பு ஊட்டக்கூடிய நகைச்சுவையான பதிலோட நீங்கள் கால் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு மொக்க கேள்வி தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அந்த கேள்வியில் முதல் கேள்வி வந்து வெரி சிம்பிள் தான். ஒருத்தர் வந்து, நீங்கள் ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தின் மூலிமா வந்து அந்த படமாக்கப்பட்டு மலையாளத்தில் மற்ற எல்லா மொழிகளும் வந்து வந்தது. கோட் அப்படின்னு சொல்லி, இந்த கோட்டுன்னு சொல்லி ஆடு ஜீவிதம் படமே வந்து வந்தது. பயங்கரமாக அதில் வந்து நடிச்சிருப்போம். உடலில் உயிரை எல்லாத்தையும் வந்து கொடுத்து நடிச்சிருப்பார் பிருத்திவிராஜ் படத்தில். நல்லா ஓடி அவார்டு வாங்கின படம், உண்மையான வாழ்க்கை கதையை வந்து சித்தரிக்கப்பட்ட படம். அந்த படம் மாதிரி ஒருத்தர் வந்து ஃபேமிலியெலாம் மிஸ் பண்ணிட்டு ஒரு துபாயில் ஒரு பாலைவனத்தில் இருக்கார். ஃபேமிலிக்காக லெட்டர் எழுதுகிறாரு. லெட்டர் எழுதி ஸ்டாம்ப் போட்டு அனுப்பணும்ல. அப்போ வந்து ஸ்டாம்ப் போடுறதுக்கு பசை இல்லை. ஐயோ

அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாம்பை வந்து அதை பசையை கண்டுபிடி ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிடுறாரு. எப்படி அப்படிங்கிறது தான் கேள்வி. அங்கே அவர் ஒட்டுறதுக்கு பசையே இல்லை, ஆனாலும் அவர் வந்து அந்த லெட்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிட்டார். எப்படி அப்படிங்கிறது ஒரு சப்ப கேள்வி, ரொம்ப ஈஸி. என்கிட்ட ஒரு பதில் தான் இருக்குது, சிம்பிளாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வி. பாலைவனத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதிட்டு அந்த ஸ்டாம்ப்பு வச்சுக்கிறதுக்கு பசை இல்லை, ஆனாலுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிடுறாரு, எப்படின்றதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோட நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222.

0: பரிமளான் கோலிருந்து டோக்கி டோக்கி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நம்முடைய கண் கேட்டிருந்தாரு, அதுக்காக கேட்டோம். இந்த மக்க கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற நேர்கள் என்ன பதில் வச்சிருக்கான்றது கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சாரா. மீண்டும் மீண்டும் மீண்டும் சாரா.
0: சாரா சொல்லுங்க, அந்த பாலைவனத்தில் அவர் எப்படி லெட்டர் அனுப்பினாரு?
1: பாலைவனத்தில் பசை தான் இல்லை, ஒட்டகம் இருக்கல.
0: சரி, ஒட்டகம் இருக்கு, அவ்வளவுதான். ஒட்டகம் இருக்கு, அதனால ஈஸியா பசை போட்டு அனுப்பிட்டாரு. சிறப்பு. ஓகே, டான்ஸ் ஆடுற சுட சுட உடனே என்ன, இந்த ஒரு கேள்வி தான் நம்ம இந்த பதில் தான் நானும் வச்சிருந்தேன், எல்லாரும் அந்த பதில் தான் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒட்டகம் இருக்கு, அதனால அனுப்பிட்டாங்க. ஓகே, வேற ஏதாவது பதில் இருந்தா அவங்க சொல்லலாம். டான்ஸ் ஆடுற வெஜிடபிள் எது? சரி, இந்த கேள்விக்கு ஆமா ஆமா யோசிச்சுட்டு வாங்க. சரியா? நன்றி நன்றி சாரா. ஓட்டகம் அதை வச்சு அனுப்பியிருப்பாருன்னு அந்த பதில் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: சொல்லுங்க மதன், நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க?
2: அது என்னடா, அவர் பேக்குள்ள டூத்பேஸ்ட் பேச்சுக்கிறார்.
0: சரி,
2: அந்த பேஸ்ட் எடுத்து ஒட்டி அனுப்பிட்டார்.
0: ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பதில், நைஸ். ஆனா டூத்பேஸ்ட் ஒட்டுமா?
2: பைத்தியம் பிடிச்சு ஆடிக்கொண்டே நிக்கணும்.
0: இது லிஸ்ட்லயே இல்ல. சூப்பர், நல்லா இருந்தது அந்த பதில். நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், சத்யா
0: சொல்லுங்க, என்ன பதில் வச்சிருக்கீங்க?
3: அதான் சாரா போட்டு உடைச்சிட்டாங்க.
0: ஆமா,
3: இதுக்கு அடுத்த கேள்விக்கு பதில் வந்து டான்ஸ் ஆடுற வெஜிடபிள். ஒன்று வந்து
0: சத்யா. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, பதில்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி
3: நன்றி
0: நன்றி சத்யா. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், இது ரவிபாலா.
0: சாமி, என்ன இன்னைக்கு லேட்டு?
4: நடனமாடுமா
0: என்ன? ஓ, கோழி இல்ல, விராட் கோலி மாதிரி ப்ரோக்கோலின்னு சொல்லுவீங்களோன்னு
4: நினைச்சிட்டேன்.
0: நன்றி. ஹலோ வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன் செல்வி. என்ன பதில் வச்சிருக்கீங்க கேப்போம்.
5: அந்த ஒட்டா காம் போயிட்டது.
0: ஆமா, அதே மாதிரி இன்னொரு பதில் இருக்குது.
5: ஒண்ணு இருக்கதா வெட்ட நாக்கு.
0: எது? நாக்கு நாக்கு வச்சு ஒட்டியிருப்பார், அவ்வளோதான். நக்கிய வைக்கினாலே போதும், அவ்வளோதானே. என்ன இப்போ நமக்கு வந்து பாலைவனத்தில் எங்கே இருந்தாலும் பின்னாடி தான் ஸ்டாம்பை நக்கி ஒட்டினாலே ஒட்டிக்குமே. அவ்வளோதான், அதுதானே. சூப்பர், சிறப்பு சிறப்பு, நைஸ், நல்ல ஆன்சர் தான். நன்றி நன்றி செல்வி. இன்ட்ரெஸ்டிங்காக டக்கு டக்குன்னு ஒரு பதிலில் சொல்லிட்டு போக வேண்டியதான். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம், நான் புருஷோத்தமன் பேசுகிறேன்.
0: புருஷோத்தமன் சொல்லுங்க.
6: நாற்காலை ஒட்டலாம், நானும் வச்சு நம்ம கடிதங்கள் ஒட்டி இருக்கிறேன். மற்றது நாற்காலை சொல்லி எச்சில. மற்றது வந்து முருங்கக்காய் நடனம் ஆடு, முருங்கை
0: குதிச்சு குதிச்சு ஆடுற ஒரு வரக்கறி தான் நான் சொல்றேன்.
6: முருங்கக்காய்தான் பருத்தம் முத்தினா முருங்கக்காய்க்கு மூணாவில் வருது அப்ப ஆடும். புடலங்காய் வந்து பூ இந்த புண்பட்டாள் என்று சொன்னவரும் இல்ல, புண்பட்டாள் மனது புண்பட்டாளும் நாங்க ஆடுவோம் தானே மனது. மற்ற அந்த நீங்கள் சொன்னீங்கள் அந்த பள்ளத்து டூத்ரஸ் அந்த பேஸ்ட் இருக்கோ, அது நான் 12 வயது வரைக்கும் நான் எனக்கு தந்தா சாப்பிட்டுருவேன். பள்ளத்துல
0: பல் தேய்ச்சி துப்புறதே இல்லை, தள்ளு பல்லு தேய்ச்சி முழுங்கிடுவீங்க.
6: மற்றது சத்யாக்கா இந்த குடல் இப்பதான் கேட்டு நான் அவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, ஏதாவது சும்மா கவலை இல்லாம ரெண்டு நாள் யாக்காச்சு போட்டு போறதானே.
0: நிச்சயமா, சரியா, நன்றி நன்றி புருஷோத்தமன். அடுத்த நேயர் வணக்கம். குதிச்சு குதிச்சு நடனம் ஆடுற மரக்கறி அது
7: என்ன அது பாலைவனம் தானே.
0: ஆமா,
7: அப்ப பாலை மரத்துல ஒரு ஆல்ரெடி ஒரு கம் ஒன்று இருக்குது.
0: பல சிந்தனை புத்தகங்களை எழுதி இந்நேரத்துக்கு நாசால போய் சீஃப் இன்ஜினியரா வந்து வேலை செய்ய வேண்டிய உங்களை இங்க வச்சிருக்காங்க தேவையில்லாம. நன்றி
7: நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் ரமேஷ்.
0: சொல்லுங்க ரமேஷ், என்ன பதில்?
8: பீட்ரூட்.
0: ஏன் பீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடும்.
8: ஆமா,
0: குதிச்சு குதிச்சு ஆடுமா?
8: ஆமா, குதிச்சு குதிச்சு ஆடும் பீட்ரூட். இன்னொன்னு கத்தரிக்காய்.
0: கத்தரிக்காய் எதற்காக? கத்தி கத்தி கத்தி ஆடுமா? எல்லாம்
8: போட்ட சதம் கத்தி கத்தி ஆடும் பீட்ரூட். இதுதான் ஆடும். அப்புறம் வந்து நீங்க அந்த பாலைவனத்துல வந்து வேர்வையை தொட்டு வேர்வையை எடுத்து ஒட்டிருப்பான்.
0: அப்படி ஆனா அங்க பாலைவனம் வரக்கூடிய ஒரே விஷயம் வேர்வைதான். என்ன பண்றது?
8: வேர்வைதான்,
0: அதை வச்சு ஒட்டிருப்பான். இன்ட்ரெஸ்டிங். எஸ், நன்றி ரமேஷ்.
8: நன்றி நன்றி. வணக்கம்.
0: ஆனா துபாய் போனீங்கன்னா தெரியும் வேர்வை சும்மா எப்படி வரும் தெரியுமா? காலில் எந்திரிச்ச உடனே கூப் அப்படி இருக்கும், அதுவும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி வேர்க்கும். லாஸ்ட் டைம் போனப்ப எனக்கு வந்து வேர்வை வந்து வெளில வரத்துக்குள்ளார அந்த வேர்வையே வேப்பரேட் ஆயிடுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே துபாயில் வந்து அவுட்டோரில் அந்த பீக் சம்மர்லலாம் வேலை செய்கிற கட்டிட தொழிலில் வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்து நான் நேரிலே பார்த்தேன். எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு உண்மையிலே. அதில் பாதி பேர் வந்து பொழப்பை தேடி ஓடி வந்த எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அவங்களெல்லாம் பார்த்து நினச்சிக்கிட்டேன், சே காசுக்காக வந்து என்ன எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். உண்மையிலேயே வந்து உங்கள் பசங்களாம் வந்து ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த காட்சியை கொண்டு போய் காட்டணும். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதாபிமானம் வரணும், மனிதர்களை பார்த்து அடரான பரிதாபப்படணும், உதவி செய்யணும், இந்த இது எல்லாத்தையும் சமுதாயத்தெல்லாம் மாற்றணுன்ற முற்போக்கான சிந்தனைலாம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான கஷ்டப்படுற ஆட்களுடைய காட்சியெல்லாம் கொண்டு போய் காட்டி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி இவங்களுக்காக நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நீ கேட்கணும். கண்டிப்பாக கேட்கலாம். ஓப்பன் க்வெஸ்சனாக கேட்டு அதில் வந்து உண்மையிலேயே நான் போனப்போ வந்து என்னுடைய நெருங்கி நண்பரோடைய பையனோட தான் போயிருந்தோம். அவங்க பார்த்து இங்கே பாரு எப்படி கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு, ஏன் இப்படிலாம் இவங்க கஷ்டப்படணும், மிஷின்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்டப்போ இல்லை லேபர் லோ அவங்க அப்பா நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் கேட்டார் இவங்களுக்காக நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, இதுக்கு அவர் சொல்கிறார் காரில் வரும்போது, அதனால தான் சொல்கிறேன் நல்லா படிக்கணும்னு, நீ நல்லா படித்தா இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட தேவையில்லை அப்படிலாம் சொல்லிட்டு வராரு. ஏன் அப்போ இவங்க யாருமே வந்து படிக்கலையா அப்படின்லாம் கேட்குறாரு. ஆனால் எனக்கு உள்ள தோணுது இதில் யாருக்கு தெரியும், அங்கே சின்ன சித்தால் வேலையில் செய்கிறதில் இன்ஜினியர் கூட இருக்கலாம், பட் ஹூ நோஸ், அங்கே வந்து நல்ல படித்தாளுங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அந்த வெயிலில் நின்று தான் இருக்காங்க அப்படின்றலாம் தோணுச்சு. அது மட்டும் இல்லை ஒரு செம்ம பஞ்ச் ஒன்று அந்த பையன் கொடுத்தான், அவன் இந்த ஜென்ரேஷன் பையன், பாரு இவங்களாம் கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்காக நீ என்ன பண்ண போகிற அப்படின்ன உடனே அவன் வந்து இவங்களுக்காக நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். காரில் இருந்த அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டோம். ஸோ பசங்களுக்கு புத்திமதி சொல்கிறோம் அப்படின்ற பேரில் அவமானப்படுறது பல தடவை நடக்கும், அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பட் ஆனால் எஸ் வியர்வையில் ஓட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் சொன்னி இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, அவ்வளோதான். இப்போ டான்ஸ் ஆடுற ஒரு வெஜிடபிள் எதுன்னு கேட்டேன், சிம்பிள் தான், இன்னும் பதில் வரல. என்கிட்ட இருந்த மூணு பதில் ஒரு பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொரு பதில் நானே வச்சுருக்கேன், அதை நானே சொல்லிடுவா இல்லை ஒன்று நேரம் இணைச்சிட்டு சொல்லிடலாம். ஹலோ
9: வணக்கம்,
0: என்ன சாரா இன்னைக்கு ஃபுல் பயங்கர நல்ல மூடில் இருக்கீங்க போலியா, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சூப்பர், நல்ல பதில். சொல்லுங்க ஸ்ரீ, நடனம் ஆடும் வெஜிடபிள் எது? பவர்காயா? ஏன் வர்க் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உண்மையான பாகற்காய் தானே, பவர்காய் வராது இல்ல, பாகற்காய்
10: கலாம் மாஸ்டர் கொரியோகிராஃப் இல்லாமலே கரெக்டா நின்று ஆடும், கரெக்ட்.
0: சரி,
10: மற்றது எங்க சொல்லுவேன்னா இன்னும் ஒன்று இருந்தது மறந்துட்டேன் ராஜ், இன்னும் ஒரு காய் வச்சிருந்தான் மறந்துட்டேன்.
0: அப்படியா, சரி, எல்லாமே வித்தியாசமா ஓனா யோசிச்சிருக்கீங்க, நன்றி. சிறப்பாக இருந்தது, நன்றி செல்வி. அவ்வளோதான், நான் வச்சுருந்தது வந்து குதிச்சு குதிச்சு ஆடணும் அப்படின்னா எந்த வெஜிடபிள் சொல்லலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். அந்த பதில் யாருமே சொல்லலை, அதுவும் ஒரு பதிலாக இருந்தது. ஆனால் நேர்கள் எல்லாருமே சிறப்பான பதிலை சொன்னீங்க, பதில சொன்ன எல்லா நேர்களுக்கும் நன்றி. பாடலை தொடர்ந்து காக்கா கடியில் அடுத்த கேள்வி கேட்போம்.

0: கிளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

ஏஐ மிக்ஸில் அந்த பாட்டை கேட்டீங்க, என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராதுல்ல. இதை கேட்ட உடனே வந்து உங்களுக்கு தோணியிருக்கும், அட போப்பா ஒரிஜினல் இதை விட சிறப்பாக இருந்தது, இது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் சவுண்டிங் நல்லா இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராதுன்னு சொல்லி யோசிச்சவங்க எல்லாருக்குமே ஒரிஜினல் பாட்டே வருது. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் உங்கள் எல்லாரையுமே வந்து வெள்ளிக்கிழமை கதையோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.

ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் உன் ஜம்பம் என்னென்று

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட் கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பிர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
1: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
3: வணக்கம், நான் SSL புஷ்பா ஹைகிரன். எங்களுடைய 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல். August 10 வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோனி சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

நாக பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day the Pradhi's chillatuk thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உலகிடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: காசு வேணும் என்று சொல்லிட்டேன். கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
2: அம்மா நகை அடகுமாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்க

0: Simran.
1: Kena tilele.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: வந்தாயா?
1: இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.
0: ஒண்ணுதான் இங்க இருக்கு, இன்னொன்னு இன்னொன்னு இதுதான் சொல்லாதடா.
2: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
3: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
2: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
4: மனத்தியால செய்திகள்
5: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
6: ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கட்டணத்தை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. மகர சிறைச்சாலை சம்பவத்திற்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரிய தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றுவது தொடர்பாக இந்திய மத்திய அரசு பரிசீலிக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஃப்ரேசர் வேலி பகுதியில் உள்ள சிலிவேக் அருகே 2 விமானங்கள் வானில் மோதிக்கொண்ட சம்பவம் குறித்து கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா விரைவில் ஒப்பந்தம் எட்டக்கூடும் என்று உயரதிகாரி ஒருவர் தெரிவித்ததை அடுத்து கடந்த சில மாதங்களாக உயர்ந்திருந்த மசகு எண்ணெயினுடைய விலை தற்பொழுது அதிரடியாக குறைந்திருக்கின்றது. திருகோணமலை மோதூரில் 17 நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்திருக்கின்ற இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்றைய தினம் முழுவதிலும் அரசு உயர்மட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்புகளை முன்னெடுத்து வருகின்றார். தனியார் மற்றும் பகுதியளவு அரசு துறைகளில் பணிபுரியும் ஓய்வூதிய உரிமையற்ற ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஊழியர் சேமலாப நிதி இபிஎஃப் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கம்பகா மினுவாங்குட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அம்பககவெத்த சந்திக்கு அருகில் 11 கிலோ 844 கிராம் கஞ்சா மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை முன்னிட்டு நடத்தப்படும் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் ஆகியவற்றுக்கு இன்று புதன்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசு முதல் வரவு செலவு திட்ட அறிக்கையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தனது வரவு செலவு திட்ட தாக்கல் உரையில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 7 ஆண்டுகளில் தலைமறைவாக இருந்த 274 குற்றவாளிகள் இந்தியா கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இந்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. சமையல் எரிவாயு கொள்கலன் வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்கான பணியை வரும் 16ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று இந்திய மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தெற்கு உட்புறப் பகுதியில் பரவியறியும் பியலே காட்டுத்தீயினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விரைவான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் தங்கள் வீடுகளை இழந்த சிலருக்கு இதுகுறித்த தகவல் வரும் நாட்களில் தெரிவிக்கப்பட உள்ளது. பலமுறை தாமதங்களுக்கு பிறகு நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட கனடாவின் வெளிநாட்டு செல்வாக்கு பதிவேடு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இடம்பெறும் பரவலான அமுலாக்க நடவடிக்கையின் பகுதியாக டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் 28,000-க்கும் மேற்பட்ட வணிக ரீதியிலான சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்திருப்பதனால் 1,000-க்கணக்கான வெளிநாட்டு பாரவூர்தி ஓட்டுநர்கள் தங்கள் பணியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அடுத்த 2 நாட்களுக்குள் இதற்கான முடிவு தெரியவரக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேசச்சூசெட்ஸ் ஆளுநர் மௌரா ஹீலி இந்திய புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை நினைவுகூரும் வகையிலும் ஆகஸ்ட் 15 தேதியை மாநிலம் முழுவதிலும் அதிகாரப்பூர்வமாக இந்திய தினமாக அறிவித்திருக்கின்றார். ஈரானுடனான டொனால்டு ட்ரம்பின் பேச்சுவார்த்தைகள் உலக அமைதி தினத்தை அடைவதற்கான ஒரு பயனற்ற முயற்சி என்று மூத்த இஸ்ரேலிய அதிகாரி கடுமையாக சாடியிருக்கின்றார்.
3: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 29 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 33 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை பிற்பகலில் இருந்து நாளைய மறுதினம் வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஒரு நாடு இருக்குமாம். அந்த நாட்டில் வந்து ஒரு அரசர் இருப்பாராம். அந்த அரசர், அந்த ராஜா வந்து அந்த நாடு வந்து மிகவும் பச்சை பசையிலேண்டு அழகாக இருந்த ஒரு நாடாம். ஆனால் கொஞ்ச காலமாகவே அந்த நாட்டில் மழை பெய்வது இல்லாத காரணத்தால் வந்து அந்த நாடு வந்து மிகவும் விவசாயத்தை தான் நம்பியிருந்த ஒரு நாடாக இருந்ததாம். அந்த மழை எதுவும் இல்லாத காரணத்தால் அந்த நாடு வந்து மிகவும் வறண்டு மிகவும் வறட்சியாக இருந்து வறுமையிலும் அந்த நாட்டு மக்கள் இருக்க தொடங்கினார்களாம். இதை பார்த்து அரசர் மிகவும் வருந்தினாராம். அதை பார்த்துவிட்டு அந்த அரசரிடம் ஒரு மந்திரி வந்து சொன்னாராம், ராஜா, எங்களுடைய பக்கத்து காட்டில் வந்து ஒரு மாளிகை ஒன்று இருக்கிறது. அந்த மாளிகையில் நிறைய நகைகள் இருக்கிறது, நிறைய பணங்கள் இருக்கிறது, நிறைய வைரம் வைடூரியம்னு நிறைய பொருட்கள் இருக்கின்றது. நாங்கள் அதைகளை எடுத்துகிட்டு வந்தோமென்றால் எங்களுடைய நாட்டை வந்து நாங்கள் மேலும் வறட்சியில் இருந்து நாங்கள் மீட்டு நல்ல ஒரு பசுமையான ஒரு நாடாக நாங்கள் கொண்டு வர முடியும் என்று சொன்னாராம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்னென்றால், அந்த மாளிகையில் வந்து ஒரு சூனியக்கார ஆட்சி இருக்கிறான் சொன்னாராம். அந்த ஆட்சியை விட்டு நாங்கள் அந்த பொருட்களை எடுத்து வர முடியாதுன்னு. அப்போ இதை கேட்டு அரசர் சொன்னாராம், நீங்கள் போனீர்கள் என்றால் நீங்கள் திரும்பி வருவது மிகவும் உயிருடன் திரும்பி வருவது சாத்தியமில்லை என்றும் சொன்னாராம். இதை கேட்டு ராஜா என்ன செய்தார் என்றால், தனக்கு தன்னுடைய உயிரை தாண்டி, ஏனென்றால் ராஜா வந்து மக்கள் பணிதான் மகேஷன் பணி என்று நினைக்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன செய்தார்னா, தனக்கு அந்த நாட்டினுடைய மக்களினுடைய வறுமையை தான் போக்க வேண்டும், இந்த நாட்டை தான் பழையபடி ஒரு பசுமையான ஒரு நாடாக கொண்டு வர வேணும் என்று நினைத்த ராஜா வந்து என்ன செய்றா, தன்னுடைய உயிரையும் தாண்டி தனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நினைத்துவிட்டு அந்த மாளிகைக்கு போறாராம். அந்த மாளிகைக்கு போய் எல்லா பொருட்களும், அங்கே இருக்கிற நகைகள் பணங்கள் என்று பலவிதமான பொருட்களை ராஜா எடுத்துட்டாராம். எடுத்துட்டு வரும் பொழுது பார்த்தா அந்த சூனியக்கார ஆட்சி வந்து ராஜாவை சந்திக்கிறாராம். சந்தித்தவுடன் அந்த ராஜா வந்து அந்த பணத்தை மீண்டும் கொண்டு வந்திருப்பாரா, அல்லது என்ன நடந்திருக்கும், அந்த ராஜா அந்த பணத்தை எடுத்துட்டு வாராரா அல்லது இல்லையா, அல்லது அந்த ராஜாக்கு என்ன நடந்திருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-464-2222.

0: அம்மா தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இதயன் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறது.
0: நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு டவுட்டா கேப்பீங்க, நலமா இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அண்டுவீங்க.
1: என்னவோ பழகிட்டு இல்லாம அதைத்தான் சொல்லி நான் திருத்த இல்ல, அது திருத்த இனி திருத்தியும் பிரியோதனம் இல்லதானே, பழகிட்டது போல இருக்கு. நானே எங்கிட்ட ஊர்ல அப்படிதான் கேக்குற போல இருக்கு. ஜப்பான் தானே?
0: ஆமா தெரியும்.
1: ஜப்பான்ல அப்படிதான் கேக்குற போல இருக்குது.
0: என்ன பாடல்?
1: இன்னைக்கு பாடல் வந்து தலைவந்தலை படத்துல இருந்து வாடி என் போட்டல முட்டாயே அந்த பாடல்.
0: நாங்க சின்ன கதை கேட்டீங்களா நீங்க?
1: கேட்டேனா? அப்ப அவர் அந்த ராஜா வந்து மக்கள் இந்த பசிய போக்கத்தானே எல்லா பொருட்களையும் நகையிலையும் களவெடுத்து கொண்டு வர்றார்.
0: கொண்டு வர
1: எடுத்திருக்க ட்ரை பண்ணேக்குள்ள சூனிய காரி சந்திச்சான்னு தானே
0: சொன்னீங்க?
1: ஓமாம். அப்ப அவனுக்கு இருப்பா மக்கள் இந்த பசிய தீக்கத்தானே வறுமைய போக்கத்தானே இவர் இதன்றாரு எல்லா நகையிலையும் கொடுத்து பத்தாத்துக்கு வயலையும் அந்த விவசாயத்தை நல்லதான் நடக்க செய்திருப்பான் நினைக்கிறேன். செய்யலந்தானே
0: அப்படி கொடுத்துருப்பா?
1: ஓ கொடுத்துருப்பா. ஏல அக்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு ஒருத்தர் தயங்க மாட்டோம் தானே.
0: ஆனால் அது சூனியக்கார ஆச்சியானால் அப்படி செய்திருப்பாவான்னு தான் கேட்டேன்.
1: ஓ செய்வா
0: ஆச்சி, நல்லா ஆச்சு. அப்படியா?
1: ஓ நல்லா ஆச்சு. நானே சூனியக்காரன் தானே,
0: தெரியாம போயிட்டு வரிகளில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபாஷினியின் குரலில் சுப்லக்ஷினியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 5:14 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் தாஜி. கோதாஸ் கார்யக்ரம் நலமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நலமா மகிழ்ச்சியாச்சமா இருக்கிறோம். நன்றி.
3: நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
4: இந்த காலையில நாளைக்கு மாலையில மழை வந்தபடியா காலையில போகலாம்.
3: ஆமா, நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு இன்றைக்கு பட்ஜெட் பத்மநாதன் படத்துல இருந்து அழகு சுந்தரி உன்னை ஆளப்போகிறேன், அந்த ஆதி மனுஷனாய் மாறப்போகிறேன்.
3: ஆஹா, நல்ல பாடல். அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் கேட்டோம்.
4: அரசர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பும் போது சூனிய கிளவி வருகிறான்.
3: ஆமா,
4: வந்து மறைக்கிறாவா இவர்?
3: அதுதான், அவர் அந்த பணத்தை, அவர் அந்த நகைகள், அந்த பணத்தை எல்லாம் அவர் கொண்டு வந்திருப்பார். என்னடா, அந்த சூனிய கிளவி வந்து இவரை பார்த்து விட்டார். பார்த்த உடனே என்ன நடந்திருக்கும், இவர் திரும்பி வந்திருப்பாரா, இவருக்கு என்ன நடந்திருக்கும், அதுதான் கதை.
4: இந்த சூனிய கிளவி பார்த்த உடனே மன்னர் ஒன்றுக்கும் பயப்படா வந்திருப்பார். சூனிய கிளவி கேட்டுப்பா, என்ன என்ன பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள், நீ மட்டும் பயப்படாம வருகிறாய் என்று? நான் என் உயிரை துச்சமாக மதித்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் எப்பாடுபட்டாவது சாம பிரேத தான தண்டம் அனைத்தையும் பாதித்து உன்னோடமிருந்து தப்பித்தான் போவேன். முதத்தடவையாக சரி உன் காலில் விழுகிறேன் என்று விழுந்த கிளவியோட காலை தொட்டிருப்ப என்ன ஆச்சரியம், அந்த கிளவி ஒரு அழகான அப்சர தேவலோக கந்தர்வ பெண்ணாக
3: மாறின.
4: உண்மையிலேயே அவ ஒரு முனிவரின் சாபத்துக்காலான ஒரு ராஜகுமாரி. அவ இந்த ராஜகுமாரி அரசரிடம் மயங்கி அவரை மணந்து அவ்வளவு பொருட்களோடும் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள்.
3: நல்ல ஒரு கதையை முடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கதைக்கு.
4: நன்றி
3: நன்றி. சொல்லுங்க. ஆமா, உங்களுடைய பாடலும் வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
4: நன்றி
3: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராவினுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 5:21.

0: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10th தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில் சாரீஸ் சல்வாஸ் பிரைடல் லெஹெங்காஸ் மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சரம் $10 சல்வார் $30 டூ டி-ஷர்ட்ஸ் $15 பிரீத்தி ஏகோ பிளஸ் $150 இன்னும் ஏராளம் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க்
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: என்ன மாலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேன்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மாதிரி இருக்கேன் நந்தி ரஜி. உங்களுக்கு
1: எல்லாம் டீ எல்லாம் குடிச்சு பாடலுக்கு ரெடியா?
2: ஆமாம் ரெடி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: எனக்கு அன்னை நானே திரைப்படத்தில் கனவின் மாயாலோகத்திலே நான் கலந்த உல்லாசம் காண்போமே அந்த பாட்டு.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி ரஜி. உங்களுக்கு
1: நன்றி.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 4168970919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு நீங்க என்ன பாடல் தெரிவு?
2: பாட்டுக்கு முதல் இந்த சதவீதம் நீங்க சொல்லிக்கதானே?
1: ஆமா.
2: அப்ப அந்த அரசன் அந்த பாலந்த மண்டபத்துக்கு போன உடனே அந்த அந்த சூரிய கிழவி இருப்பா, அவ அந்த கிழவி இருந்தானே, கிழவி அரசனை பார்த்த உடனே கிழவிக்கு தெரிஞ்சது, கிழவியும் ஒரு அந்த ஒரு ஞான கண் மாதிரி கிழவிக்கும் ஒரு அறிவில்லை அவருக்கு கிழவி, அது அந்த கிழவி பார்த்த உடனே தெரிந்து விட, இந்த அரசன் என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னுடைய பழைய வாழ்க்கையை எனக்கு தரப்போறாருன்னு சொன்னோடனே அந்த கிழவிக்கு தெரிஞ்சு விட்டது. அப்ப அரசனுக்கும் தெரிந்து விட்டது, அதுவா ஒரு பெரிய சிக்கலுக்கு தான் மாட்டுப்பட்டு இருக்கிறான். என்ன பிரச்சனையாண்டு கேட்டு அரைஞ்சு கொண்டு வந்து போக என்ன கிழவி சொல்லுவா, என்னுடைய கனவினையும் சிறப்புடித்து என்னுடைய இருந்த பொருள்கள் வைரங்கள் அது என்ற பவுன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அரசன் ஒரு இந்த ஒரு பக்கத்து கூட அரசன் பிடித்து சிறப்புடித்து இந்த கனவினையும் பிடித்துக் கொண்டு போயிட்டார். இது நான் ஒழித்து வைத்திருந்த கொஞ்சம் இதுகள் தான் என்னிடம் இருக்கின்றது, புறமதிப்பீர்கள் இருக்கின்றது. அவரை என்னால் எடுக்க முடியாது, எனக்கு ஒரு கடவுள் அந்த ஒரு அணு சக்தி ஒன்று இருக்கு, ஒரு சக்தி ஒன்றால அந்த அரசன் என்ன சிறை பிடிக்கலாம் போயிட்டது. என்னுடைய கையில் ஒரு மந்திர வாழ்மாறி ஒன்று இருக்கின்றது, அப்ப அதை நான் கையில எடுத்தாலும் என்ன ஒருவரையும் ஜெயிக்க முடியாது, மற்றது என்ன ஒருவரையும் சிறையும் பிடிக்கலாது. நான் சில வேலைகளில் மறைந்து கூட தாக்கக்கூடிய வெள்ளமே எனக்கு கடவுள் தந்திருக்காருன்னு அரசன் சொன்னார். எனக்கு தெரியும் முன்னேது, உன்னுடைய கணவனே பக்கத்து விட்டு அரசன் தான் வேண்டியிருக்கிறார், நான் அவரை உனக்கு மீட்டு உனக்கு திருமணம் செய்து நீங்கள் எங்கள் இருவருமே என்னோட இந்த அரண்மையான வந்திருக்கணும் என்றால் இந்த எங்களை நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நீங்கள் இருந்தால் தான் இருவரும் ஒன்றா இருந்தால்தான் இந்த நாடு பணம் பெறும் என்று சொல்ல அடுத்த சுனியக்கலசரி அப்படியே அரசை ஆகட்டும் உங்களது மாதிரி என்ன கணவனுடன் என்னை தேர்த்து விடுங்க சொல்வா பின்ன தெரியும் போட்டு கழுவியை கூட்டிக் கொண்டு தவறைய குதிரை வண்டியை ஏற்றிக்கொண்டு போய் மற்ற நாட்டுக்கு சிறைப்பிடிக்கிறதுக்கு படைகளை திரட்டி கொண்டு போய்கொண்டிருக்க சில சூரிய கிழவி இந்த பாட்டை கணவனை நினைத்து படிப்பா. உன்னைத்தானே தஞ்சம் வென்று நம்பி வந்தேன் மானேண்டு பாட்டை மனதை படித்து கொண்டு அந்த பாட்டை கொண்டார்.
1: மனதில் இந்த பாட்டை படிப்பாவா?
2: மனதில் பாட்டு படிச்சா கட் பண்ணியிருந்தா உங்களுக்கு குதிரை வச்சுதான் டக்கு டக்குன்னு குதிரை போய்கொண்டு இருக்க அந்த போர் வீரர்களை கூட அந்த அடுத்த அரசன் அரண்மனையை முட்டு எழுதுறதுக்கு போய்கொண்டு இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்துல கிழவி துணிய கிழவி கணவனை நினைத்து இந்த பாட்டை படிப்பா.
1: கணவன் வந்த பிறகு இந்த பாட்டை படிப்பானுதான் தெரியல. நல்லது, நல்ல ஒரு கதை கொடுத்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுடைய கதைக்கு. உங்களுடைய பாடலும் பிறகு தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் கே ஜி ஜெயசுதாஸ் மற்றும் மஞ்சுளாவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:34 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் செல்வி கிடைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக
2: இருக்கிறேன். சொல்லுங்கள் செல்வி, இன்றைக்கு நீங்கள் என்ன பாடல்? நீங்கள் அமரன் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டீர்கள். ஆமாம், நாங்கள் ஒரு கதையும் கொடுத்தோம், சொல்லுங்கள்.
3: கதையில இந்த சூனியக்கார கிளவியண்டா அதை விட மாட்டுது. போன அரசர் போனவர் எடுக்க போனவர் எடுக்காம வந்திருப்பார். ஏன்னா சூனியக்காரியண்டா தெரியும் தானே, அது விடவே மாட்டுது. எல்லாருக்கும் ஒரு சூனியக்காரி இருந்தா எப்படி இருக்கு? அது அது விட மாட்டுது, அவர் திரும்பி வந்திருப்பார்.
2: அப்ப அந்த அரசரை வந்து உயிரோட விட்டு இருக்குமா அந்த ஆட்சி?
3: உயிரோட வந்திருப்பார், ஆனால் அந்த மக்களுக்கு செய்கிறதுக்கு அவர் எடுத்து கொண்டு வந்திருக்க மாட்டேன்.
2: எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்ல வாரீர்கள், பார்க்கலாம்.
3: அவருக்கு அவர் அவர் உயிரோட வந்தாலும் அவர் வேற வழியிலேயாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே.
2: அதுதான் கேட்டேன், அவர் உயிரோடன் வருகிறாரா இல்ல அது வரவில்லையாண்டு?
3: வந்துட்டார், ஆனா மக்களுக்கு எடுக்க போனதும் எடுத்துக்கொண்டு வரவில்லை.
2: எடுத்துக்கொண்டு வரவில்லை, ஆனால் அவர் வந்து விட்டார்.
3: அவர் வந்து விட்டார். நாங்களெல்லாம் இனிதான் சூனியக்கார கிளவியா மாற வேணும்.
2: நாங்கள்
3: நன்றி,
2: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் ஜிமியினுடைய இசையமைப்பில், ஜுகபாரதியினுடைய வரிகளில், கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 5:41.

0: உள்ளுக்குள்ளே நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், தேவதாஸ் கேட்கிறேன். நீங்க சுகமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் சுகமா இருக்கிறோம். நன்றி.
1: வேலையிலயா?
2: வேலையில தானோ.
1: நல்லது. என்ன பாடல் தெரியுது?
2: அவள் ஒரு தொடர் கதை. இந்த படத்துல தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த பாடத்துல சொல்லுங்க.
1: ஆமா, அத்துடன் நாங்க

0: காரியத்தை செய்தால் கண்டிப்பாக எல்லாம் நல்லவனாக நல்லவையாக மாறும். அதே மாதிரி தான் மனுஷர், நாங்கள் நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். நல்லதையே செய்து வாழ்ந்தோம் என்றால், மற்றவைக்கு நல்லதை நினைச்சு நல்ல நல்லவற்றை செய்வோம் என்றால் கண்டிப்பாக எல்லாம் நல்லவையாக அமையும். அது இயற்கையாக அப்படியே அமையும், அது கண்டிப்பாக அமையும். எங்களுடைய எண்ணங்கள் போல் தான் எங்களுடைய வாழ்க்கையும். நாங்கள் என்னத்தை நினைக்கிறோமோ அதுதான் எங்களுடைய எங்களோட எதிர்காலம் அமையும். அது நல்லவற்றை நினைக்கணும். அது மாதிரி பாவா நினைக்கிறா என்னென்றால், இவர் தன்னுடைய உயிரை கூடி பணியம் வைக்காமல் தன்னை உயிர் போனாலும் பரவாயில்லை, மக்களை காப்பாற்ற வேண்டும் நல்லொரு எண்ணத்தோட வாரவரை நாங்கள் நானும் அவரை காப்பாற்ற வேண்டும் சொல்லி வாழ்த்துறான். அதே விதத்துல அவருடைய வார ஆக்கள் மற்ற ஆக்கள் தீய குணங்களோட தான் வரையினம் கெடுத்து கொண்டு போய் தீய வேலை செய்ய வேணும், சேர்க்க வேணும், பணத்தை சேர்க்க வேணும், மற்ற கொடுக்காம வச்சிருக்க வேணும், தான் பெரிய செல்வந்தரா மாறி நல்ல கன திட்டங்களை பேட்டான திட்டங்களை அவைகிட்ட இருக்கும். அதே அவளை இணைச்சிருவா, அவள் அவளுக்கு தெரியும் அவ என்ன இணைச்சு கொண்டு வரையினம் என்னதுக்காக எடுக்க வரையினம் என்று அவளைத்தான் மரணிக்க செய்கிறாவா. அதான் உலகம், அதுதான் நல்லதை செய்தால் நீங்க நல்ல நல்லவற்றை நல்ல மாதிரி வாழலாம் என்றதை எடுத்துக்காட்டு இந்த கதை சொல்லுவது நான் நினைக்கிறேன்.
1: அழகான ஒரு கதை கொடுத்தீர்கள், பார்க்கலாம். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: பாடல் வந்து ஜேசுதாஸ் பாடிய பாடல். அளிக்கும் இந்த நேரம் 5 மணி 49 நிமிடம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த உற்சாகத்துடன் நீங்க என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு விஸ்வநாதன் படத்துல இருந்து பட்டாம்பூச்சி அந்த பாடல்.
1: அந்த பாடல், ஆமாம். நாங்கள் ஒரு கதை சொன்னோம், கேட்டீர்களா?
2: கேட்டேன். லாங் ஸ்டோரியா கிடக்க, திருப்பி சொல்றீங்களா?
1: திருப்பி நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க கேட்ட ஸ்டோரியில வச்சு நீங்க சொல்லுங்க பாப்பா.
2: திருப்பி சொல்லுங்க.
1: ஒரு ராஜா இருப்பாரா. அந்த ராஜா வந்து ஒரு அழகான ஒரு நாடு இருக்குமாம். அந்த நாட்டில் ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து அந்த நாட்டில் இப்போ மழை இல்லாத காரணத்தால் அந்த நாடு பஞ்சமாக விடுமாம். நிறைய வறுமைகள் வந்து விடுமாம். அப்போ அந்த நாட்டு மக்கள் சரியான வறுமையில் இருக்கும் பொழுது ராஜாவுக்கு கவலையாக இருக்குமாம். ராஜாட்ட வந்து ஒரு மந்திரி சொல்வாராம். தன்னுடைய பக்கத்தில் தங்களுடைய நாட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற காட்டில் வந்து ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகையில் நிறைய நகைகள் பணங்கள் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்தோம்னா நாங்கள் நல்ல பணக்கார ஒரு நாடாக, நல்ல செழுமையுள்ள ஒரு நாடாக எங்களுடைய நாட்டை மாற்ற முடியும் என்று. ஆனால் அந்த அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஏனென்றால் அந்த மாளிகையில் வந்து ஒரு சூனியக்கார ஆட்சி இருக்கிறான்னு சொல்லுவாராம். அந்த ஆட்சியை தாண்டி நாங்கள் வர முடியாது. உயிருடன் வருவதே மிகவும் அருது என்று சொல்லுவாராம். அப்போ இதை கேட்ட ராஜா வந்து இல்லை, தான் போய் அங்கே எடுத்துகிட்டு வருவேன் என்று வரோம். அப்போ நீங்கள் திரும்பி வர்றது கடினம் என்று சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு மக்களுடைய நலன்தான் முக்கியம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அங்கே போய் எடுப்பறாம். ஆனால் எடுத்துட்டு எல்லாம் வரும் பொழுது பார்த்தா அந்த ஆட்சியிடம் இவர் சிக்கி விட்டாராம். அந்த சூனியக்கார ஆட்சியிடம் இந்த ராஜா திரும்பி வந்திருப்பாரா, அல்லது ராஜாக்கு என்ன நடந்திருக்கும்? இதுதான் கதை. இந்த கதையை நீங்க தொடரலாம்.
2: இப்ப நீங்க ராஜா திரும்பி வரார், சூனியக்காரியை சந்திக்கிறார். எடுத்து கொண்டு வரக்குள்ள சூனியக்காரி அங்கதான் நிக்கிறார், சந்திக்கிறார். ராஜா இந்த நாட்டை ஆள்றவருக்கு எல்லாம் தெரியும், வேற ஓ என்ன மடக்கணும். அவரோட திரும்பி வராகளுக்கு இந்த உயிர் போயிடும் இல்ல. அப்ப அவரோட கோழிய கொண்டு போறார்.
1: என்ன
2: கோழி? கோழி ஒன்று கொண்டு போறார். கோழிய கொண்டு போனால் அவருக்கு உயிர், அவருக்கு உயிர் தானே வேணும். நீ இந்த கோழிய வச்சுட்டு எனக்கு என்ன விடு, நான் நாட்டு மக்களை காப்பாற்றணும், இதை வேணுமெண்டா நீ கொண்டுட்டு இரு என்று சொல்லி அவருக்கு சொல்லி இருப்பார்.
1: சொல்லுங்க.
2: பின்ன அவ சொல்லுவா, நீ கோழியை ரெண்டா வேண்டா, நீ ரெண்டையும் நீயும் போ, கோழியையும் கொண்டு போன்னு சொல்லியிருப்பா.
1: இப்ப ராஜா பணம் கொண்டு வந்திருப்பாரா இல்லையா?
2: கொண்டு வந்துட்டார்.
1: கொண்டு ஆனா எப்படி விட்டிருப்பா?
2: அவர் அந்த கோழியை அவர்கிட்ட கொடுக்குறா, நீ வேணுமெண்டா ஒரு இதுதான் கேட்டேன், நீ என்ன இதை வேணுமெண்டா சாக்குள்ளன்னு. அப்ப அவர் பாப்பா பாப்பா இது பாவம் அஞ்சறிவானதுதானே என்றுட்டு விட்டுடுவா. நீ கொண்டு போவதையும் கொண்டு பாவம் பண்ணிட்டு நாட்டு மக்களை காப்பாற்று விட்டுருவான்.
1: அப்ப இதுக்காக ராஜா வந்து நீ ஒரு கோழி பண்ண வச்சிருக்கணும்.
2: கோழி பண்ண வேலை அவரு ஒரு உயிர் தானே இருக்கிற பட்சத்துல பலி கொடுக்குறான்னு இருக்குதானே, பலி கொடுக்குறான்னு இருக்குதானே. ஸ்டோரி இல்ல, பலி கொடுக்குறாங்க கோழிய. அந்த சூரியக்காரர் அப்படித்தானே செய்யறாரு, சூரியக்காரர் அப்படித்தான் செய்யறாரு. ஒரு உயிரை பலி கொடுக்கணும் என்றால் அப்ப என்னடா கோழிய விட்டுறது அப்படி இப்படியானதான் செய்யறவ. அப்ப இவருக்கு எல்லாம் தெரியும், மந்திரிக்கு மந்திரிக்கு கொடுத்து விடுவோம் அரசன். என்ன நீ வச்சிருந்த கோழியை ஜாக்கொல்லி போட்டு இது நான் போடுறேன், இல்ல நீ இதையும் கொண்டு போன்னு சொல்லி இருப்பா.
1: பார்க்கலாம் உங்களுடைய கதை எப்படி. என்ன பாடல்?
2: எனக்கு விஸ்வநாதன் சன் படத்துல இருந்து பட்டாம்பூச்சி என்ற பாட்டு தான்.
1: பட்டாம்பூச்சி கேட்டு மகள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் அருண்ராஜ காமராஜனுடைய வரிகளில் சுபலட்சுமியின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
3: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
4: மனத்தியால செய்திகள்.
5: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
6: எபோலா வைரஸின் பண்டி புக்கியோ வகையை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிக்கான மருத்துவ பரிசோதனையை ஆரம்பிக்க உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான மொடோனாவுக்கு கனேடிய சுகாதாரத்துறை அனுமதி வழங்கியிருக்கின்றது. மொடோனாவின் தடுப்பூசியை ஆரம்பகட்ட ஆய்வின் ஒரு பகுதியாக பயன்படுத்த அனுமதித்திருப்பதாக அந்த அரச நிறுவனம் ஆகஸ்ட் அறிவித்தது. இதன் மூலம் இந்த வைரஸ் தடுப்பூசிக்கான முதல் கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதி வழங்கிய 2வது நாடாக கனடா விளங்குகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இங்கிலாந்து இத்தகைய அனுமதியை வழங்கியிருந்தது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் தற்பொழுது பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கு கடினமான வைரசுக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது சிகிச்சையோ இல்லை என்றும், இந்த தொற்று மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவிலேயே அதிகம் காணப்பட்டாலும் அண்டை நாடான உகண்டாவிலும் சில உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கனடாவுக்குள் இந்த தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை என்று கனேடிய சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. மேசச்சூசெட்ஸை தடமாக கொண்ட மொடோனா நிறுவனம் இந்த ஆரம்பகட்ட ஆய்வில் பங்கேற்கும் முதல் நபர்களுக்கு mRNA-1469 என்று அழைக்கப்படும் தடுப்பூசி ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளது. கனடா தனது பொருளாதார திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வணிகத் தலைவர்கள் விரும்புவதாக KPMG நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய வணிகத் தலைவர்கள் கனேடிய அரசின் பொருளாதார திட்டங்கள் குறித்து நம்பிக்கையுடன் உள்ளனர் என்றும், இருப்பினும் அமெரிக்காவிடமிருந்து புதிய இறக்குமதி வரிகள் விதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலை நாடு எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த முன்னுரிமை திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதிலேயே வெற்றி அடங்கியிருப்பதாகவும் அவர்கள் கருதுகின்றனர். இந்த நிறுவனம் நடத்திய புதிய கருத்துக்கணிப்பில் பங்கேற்ற 359 பேரில் 51% பேர் மத்திய அரசின் பொருளாதார நடவடிக்கைகளினால் அடுத்த 3 ஆண்டுகளில் தங்கள் நிறுவனங்கள் மேம்பட்ட நிலையை அடையும் என்று தெரிவித்துள்ளனர். பொருளாதாரத்தை வலுப்படுத்த, நிர்வாக சிக்கல்களை களைவதற்கு மேற்கு கடற்கரை பகுதிக்கான புதிய எண்ணாய் குழாய் பாதை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் மத்திய அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவர்களில் பலர் விரும்புகின்றனர். August 10 முதல் கனேடிய பொருட்கள் பலவற்றின் மீது 50% புதிய வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா அச்சுறுத்துவதற்கு முன்பே இந்த கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆயினும் வர்த்தக சூழலில் நிலவும் நிலையற்ற தன்மை குறித்து வணிகத் தலைவர்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் என்பதை இது வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் எதிர்கால கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ஒமானுடன் எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தமும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையை உடனடியாக மீண்டும் திறக்க வழிவகுக்காது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் எதிர்கால கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன என்றும், அவை அமெரிக்காவுடன் முற்றிலும் தொடர்பற்றவை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க மீறல்கள் என்று விவரிக்கும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வராவிட்டால் ஈரானும் ஒமானும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாலும் கூட ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. மேலும் நீரிணையை மீண்டும் திறப்பது அமெரிக்காவின் நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்தது என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதே நேரத்தில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் தலையிட்டு ராணுவ அழுத்தம் மூலம் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். July 4 முதல் August 4 வரை ஹோமோஸ் நீரிணை வழியாக 30 மில்லியனுக்கும் அதிகமான கொள்கலன் கச்சா எண்ணெயை ஈராக் ஏற்றுமதி செய்திருப்பதாகவும், இந்த ஏற்றுமதியானது போருக்கு முந்தைய நாட்டின் மாதாந்த சராசரியில் சுமார் 29% என்றும், ஈராக்கின் அரசு எண்ணெய் சந்தைப்படுத்தலுக்கான சோமோவின் தலைவர் அலி நிசார் தெரிவித்திருக்கின்றார். போருக்கு முன்பு ஈராக் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதை வழியாக ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 105 மில்லியன் கொள்கலன் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்தது. இதில் பெரும்பாலான ஏற்றுமதிகள் பஸ்ரா அருகே உள்ள அதன் தெற்கு ஏற்றுமதி முனையங்களில் இருந்து ஏற்றப்பட்டன. ஜூலை மாதத்தில் ஹோமோஸ் நீரிணை வழியாக 35.5 மில்லியன் முதல் 37 மில்லியன் கொள்கலன்கள் வரை கடந்து சென்றதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஈரானுடனான போரின்போது அமெரிக்காவின் ஏவுகணை கையிருப்பு நிலை குறித்து புதிய அறிக்கைகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. முக்கிய வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு பெருமளவில் குறைந்துவிட்டதாக CNN செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இருப்பினும் பென்டகனும் வெள்ளை மாளிகையும் இந்த எந்த பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்று வலியுறுத்தியிருக்கின்றன. போருக்கு முந்தைய எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அமெரிக்க ராணுவம் தனது தாட் ஏவுகணை கையிருப்பில் கிட்டத்தட்ட 1/4 பங்கையும் போர் தொடங்கியதிலிருந்து தனது பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் ஏறக்குறைய பாதியையும் பயன்படுத்தியுள்ளது என்று செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரானுடனான மோதலின் போது அமெரிக்கா தனது உலகளாவிய நீண்ட தூர துல்லிய ஏவுகணை கையிருப்பு முழுவதையும் பயன்படுத்திவிட்டதாக கூறிய நிலையில் செய்தி வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்து வரும் ஆயுத கையிருப்பும் ஈரானின் பதிலடி தாக்குதல் குறித்த மேற்கு ஆசிய நட்பு நாடுகளிடையே நிலவும் கவலைகளும் ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீதான திட்டமிட்ட பெரிய அளவிலான தாக்குதல்களை ரத்து செய்ய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த முடிவில் ஒரு பங்கை கொண்டிருந்தன. இருப்பினும் ராணுவம் கையிருப்பு தட்டுப்பாடுகளை எதிர்கொள்வதாக கூறப்படும் கருத்துக்களை அமெரிக்க அதிகாரிகள் நிராகரித்திருக்கின்றனர். 23வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இலங்கையின் இளம் வீரர் ருமேஷ் தரங்க இன்று உலக தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கின்றார். அவர் தற்பொழுது தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றார். இதேவேளையில் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நிறைவு செய்து அவர் நாடு திரும்பியிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய இலங்கை ஆடவர் மற்றும் மகளிர் கிரிக்கெட் வீரர்களை கௌரவிக்கும் வகையில் 2025 ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விருதுகள் நிகழ்வை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நாளை கொழும்பில் நடத்துகின்றது. இந்த சிறப்பான விழாவில் சர்வதேச மற்றும் முதல்தர கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற 42 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கௌரவிக்கப்படவிருக்கின்றனர்.
1: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 29 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 34 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகையிலும் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை பிற்பகலிலிருந்து நாளைய மறுதினம் மற்றும் சனிக்கிழமைகளில் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடல்களுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644422.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஒரு நாடு இருக்குமாம், நல்ல செழுமையான ஒரு நாடாக இருக்குமாம். அந்த நாட்டில் ஒரு அரசர் இருப்பாராம். ஆனால் அந்த நாட்டில் பல வருடங்களாகவே மழை இல்லையா. ஏனென்றால் அந்த நாடு வந்து விவசாயத்தை நம்பித்தனம் அந்த நாடு இருந்ததாம். ஆனால் மழை இல்லாத காரணத்தால் அந்த நாடு வந்து மிகவும் வறுமையாக வர தொடங்கிட்டான். நிறைய அந்த பசுமையெல்லாம் குறைந்து வறுமையில் வர தொடங்கிவிட்டான். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் பசிக்கு பட்டினியாக இருந்தார்கள். இதை பார்த்த அரசர் மிகவும் மனமுடைந்து போனாராம். அதை பார்த்து அரசனிடம் அந்த நாட்டு மந்திரி வந்து சொன்னாராம், அரசரே, எங்களுடைய பக்கத்து காட்டில் இருக்கிற ஒரு காட்டில் ஒரு அரண்மனை ஒன்று இருக்கிறது, ஒரு மாளிகை ஒன்று இருக்கிறது. அந்த மாளிகை வந்து பாலடைந்த மாளிகை. அங்கே நிறைய நகைகள், நிறைய தங்கம், பைரம், காசு என்று நிறைய பொருட்கள் இருக்கிறது. நாங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வந்தோமென்றால் எங்களுடைய நாட்டை நாங்கள் வந்து மிகவும் செழுமையான ஒரு நாடாக மீண்டும் நாங்கள் உருவாக்க முடியும் என்று சொன்னாராம். இதை கேட்டு அரசர் என்ன செய்தார் என்றால், ஏனென்றால் அரசர் வந்து மக்கள் பணி மகேஷன் பணி என்று தான் அரசர் நினைக்கிறது. அப்போ அரசர் என்ன செய்தார் என்றால், ஆனால் அந்த நாங்கள் நகைகளை எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வருதுன்றா கொஞ்சம் சிக்கலான விடியம். ஏனென்றால் அந்த அரண்மனையில் வந்து அந்த மாளிகையில் ஒரு சூனியக்கார ஆட்சி இருக்கிறா, அவளை தாண்டி நாங்கள் வர முடியாது. நாங்கள் அப்படி போனாலும் உயிருடன் வருவது மிகவும் கடினமான ஒரு விடியம் என்று சொன்னாராம். இதை கேட்டு அரசர் என்ன செய்தாராம், தனக்கு மக்கள் தான் மிகவும் முக்கியம், நான் எப்படியாவது அந்த நகைகள் எடுத்து வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போனாராம். போய் அங்கே போய் அந்த காட்டில் போய் அந்த அரண்மனைக்கு போய் அந்த மாளிகைக்கு போய் எல்லா பொருட்களையும் எடுத்தாராம். எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்தா அந்த சூனியக்கார ஆட்சியிடம் அந்த அரசர் மாட்டி விட்டார். மாட்டிய அரசர் எப்படி வந்திருப்பாரா, அல்லது அந்த அரசருக்கு என்ன ஆகியிருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டான, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

0: மலர்மலை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் தவம் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியிலும் நன்றா போய்கொண்டிருக்கிறது, நல்ல பாடல்கள் வந்து இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: நல்லது. பாடல் தெரிவு
1: எனக்கு நான் வாழ்வேப்பன் படத்துல இருந்து எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே அந்த பாட அருமையான பாடல் உண்டு அந்த பாட.
0: கதையும் கேட்டீர்களா?
1: அரசியல வேலை
0: செய்திருப்பான்.
1: அந்த அரசருக்கு வேற நாட்டு அரசருக்கு கப்பம் வந்து கொண்டு இந்த அரசனுக்கு சூனிய வேலை பார்த்துட்டு இருப்பான். அதனால என்ன செய்திருப்பார், தண்டனையா கொட்ட கொண்டு அந்த அங்க இருத்திருப்பார். இங்க சொன்னால் சூனியக்காரி கிளவி இருக்கிறது பழைய அரசன் வீட்டுல இருக்கிறா. அப்ப அங்க அரசன் செத்து போயிட்டு அப்ப அந்த அரசன் நகையெல்லாம் பணம் நகை அங்க இருக்கிறது. அப்ப இந்த சூனியர் பணம் எடுத்து வேற சூனிய கிளவை கண்டுட்டா அப்ப இந்த முதல் அரசன் இங்க வேலை செய்யல. அவன் அந்த பயத்தை ஒன்றும் செய்ய மாட்டான். அரசன் பணத்தோட வந்திருப்பேன்,
0: எடுத்துட்டு வந்திருப்பேன்
1: படம் தங்க நகை எல்லாத்தையும் கொண்டு வந்தது இருந்தா ஆல்ரெடி அவ இவர் தெரியும் எந்த அரசன் அந்த பயம் இருக்கும். அதாவது தனக்கேதும் வேற பண்றத தந்தாலும் அந்த பயத்துல அவ ஒன்றும் செய்திருக்க மாட்டேன். அரசர் பணத்தையும் காசையும் கொண்டு வந்து நகையெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துருப்பேன்.
0: அப்பப்ப அந்த சூனியக்கார ஆட்சியை தெரிஞ்சபடியா கொடுத்துருக்கிறார், தெரியாட்டி கொடுத்துருக்க
1: மாட்டேன். அந்த சூனியக்கார கிளவியும் இந்த அரசன் வேலை செய்து மற்ற நாட்டு அரசனுக்கு அந்த உழவு உழவாளி மாதிரி இருந்து இங்க தகவல் கொடுத்தபடி கொடுத்தபடியே அந்த அரசனுக்கு தெரிய வருகிறது ஒத்தவர்கள் மூலமா. அதெல்லாம் இதுவா வந்து நாடு கடத்தவாவே அந்த அந்த நாட்டுலவா அந்த அரசருக்குள்ள தெரிஞ்சிருக்கிறான். அந்த அரச குடும்பம் எல்லாம் செத்து போக அந்த அரண்மனையில சூரியாக்கிற கிளவிக்கு எவ்வளவு தங்கம் நகையெல்லாம் வரும் பிராதுதானே. அப்ப அந்த அரசெல்லாம் அவரெல்லாம் அந்த குடும்பம் அழிஞ்சோடனே அது நகை நகைகள் தங்கம் அது பக்கத்துல அரசு இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியலாது. இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியலாது. அது பக்கத்து நாட்டு அரசு. அப்ப நாங்க இந்த அரசு எந்த நாட்டு அரசு ரெண்டு நாங்களும் கேட்போம் அல்ல. நீங்க கேட்ட கல்லைக்கு ஒரு பதிலை சொன்னா கேட்கற விட எந்த அரசு இது இந்த ரெண்டு நாட்டு அரசு நீங்க சொன்ன.
0: நன்றி, உங்களுடைய பாடலும் பெரும்.
1: இல்ல மேடம், இல்ல நான் இன்னும் ஒன்று சொல்லணும். ஒரு சாதாரண வந்து சொன்ன கழிவு தாங்கள் வேலை செல்லுங்க தாங்களும் சூரியக்கல்லோரையே மாறிருக்கலாம் வந்து எந்தாச்சும் ஆம்புலன்ஸ் கடத்துல சாலையை கட்டினாங்களோ அஞ்சு நாலஞ்சு வருஷத்துல நூற்றுக்கு முக்கால் 75 எல்லாரும் சூரியக்கல்லோரையே மாறிடுவீங்க. இதுக்கு புதுசா புதுசு புதுசா ஒரு கதையை கேட்டுதான் நீங்க மாற வேணுமா? தபாசா சென்னை யாரும் கோச்சு போடாது.
0: நன்றி, நன்றி.
1: இந்த ஜோக்குக்கா சென்னை யாரும் கோச்சு என்னமா
0: இந்த பாடல் டிஎம்எஸ் வர்ற பாடிய பாடல் கேட்டு மாக்கிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: உழைக்கும் இந்த நேரம் 6:17.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜினி, ரவி பாலா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் ரஜினி, அல்லவா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்களுக்கு உடல்நலம் இப்ப எல்லாம் ஓகேவா?
2: எனக்கு ஓகே, ஆனா இன்னும் ஒரு சர்ஜரி இருக்கிறபடியா, வார 12ஆம் தேதி இன்னும் ஒரு சர்ஜரி எனக்கு. அப்ப அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம்.
1: கூடிய சீக்கிரம் மாறிவிடும், நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
2: நன்றி நன்றி. எனக்கு என்ன, குடியிருந்த கோயில் படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்போம். ஆமா, அந்த பாடத்தை தாங்க.
1: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
2: ஆமா
1: சொல்லுங்க.
2: அரசர் எல்லாம் பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வார, நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு வார, ஒரு ரதத்தை புல்லா நிரப்பி கொண்டு வார. வரையடா அவர் தெரியும், தெரியும் சூரிய கிழவி மறைக்கும் அண்டு தெரியும். அந்த எல்லைய வந்தோன்னு சூரியக்கார கிழவி முன்னுக்கு வந்துட்டது. வந்தால் சூரியக்கார பெரிய பயங்கரமா இருக்குது, அண்ணெல்லாம் நெருப்பு, கணல் கக்குது. அதே சமயம் அரசனுக்கும் கண்ணல நெருப்பு, தப்பு ஒண்ணுமன்ற ஒரு கோபம் வெறி, ரெண்டு நெருப்பும் கலக்குது. அங்க கலக்கின அரசன் குதிரையிலிருந்து குவிச்சு வாழை ஓங்குறாரு, ஓங்கி சூரியக்கான கிழவியில கழுத்துல வெட்ட போயிட்டார், வெட்டு விழுந்துட்டுது. ஆனா அந்த வெட்டு ரத்தம் ஒண்ணும் வரையில மாலையாத்தான் விழுந்தது. இரண்டாவது சூரியக்கார கிழவி ஏற்கனவே ஒரு சாபம் எடுத்திருக்கிறான். அப்ப அவர் அந்த சாபம் இப்படி நீங்குமண்டா, ஒரு அரங்கொண்ட அரசன் வந்து உன்னை நேருக்கு நேருக்கு கண் சந்திக்கும் பொழுது உன் சாபம் எல்லாம் நீங்கிரும். அப்ப சாபம் எல்லாம் நீங்கிட்டு அதோட அவர் அந்த அந்த தேவதைய மனம் முடிச்சு கொண்டு அரசன் அங்க போறார். அப்ப அந்த சந்தோஷமா அந்த நாட்டுல ஆடல் பாடல் எல்லாம் நடக்குது. அதான் அந்த குடியிருந்த கோயில் படத்துல இந்த பாட்டையும் கேட்டிருக்கிறேன். ஆடலுடன் பாடலை
1: என்ன
2: சூரியக்கார கிழவி இப்ப போயிட்டா, நீ அடுத்த வார நேரம் என்ன செய்ய போயிடுமோ தெரியல.
1: என்ன செய்ய போயிடும் தெரியவில்லை. பார்க்கலாம். பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். மழைக்கான கதை வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி ராஜி,
1: நன்றி. இந்த பாடல் TMS மெட்டம் சுசீலா பாடிய பாடல். அளிக்கும் இந்த நேரம் 6:24.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மார்க்கெட் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மார்க்கெட்டை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, ரமேஷந்திரன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நாங்கள் ரெண்டாவது தலையகத்துக்கு போவோம்.
2: சொல்லுங்க.
3: பாட்டு மட்டும்
2: என்ன பாடல்?
3: பொட்டி பாடடி பண்ணி, கொஞ்சம் சிக்கலான கல்வியா, கொஞ்சம் வாரதான் பகுதியில் முடிஞ்சா திரும்ப வரேன்.
2: கண்டிப்பாக பாடல் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் இளையராஜா மட்டும் மேனோவினுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 6:32.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஆதித்யா பிரபாகரன் மற்றும் சங்கீதா கோகல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமாக இருக்கிறேன். கொண்டு
1: ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
2: ஆமா, நான் தாயகத்துக்கும் போய் அப்படியே வந்து சண்டே தான் வந்து சேர்ந்தேன்.
1: ஒரு பெரிய ஒரு சுற்றுலா போய் வந்திருக்கிறீங்க. நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: அதுக்கு முன்ன எங்கட நேயர் நம்பி அவர்களுக்கு இந்த பிறந்த தினம், அவருக்கு பிறந்த தின நல்வாழ்த்துகளை கூறிக்கொண்டு எனக்கு வந்த பாடல் வந்து சிவப்பு ரோஜாக்கள் படத்தில இருந்து நினைவோ ஒரு பறவை. அந்த பாடல்,
1: அந்த பாடல் கதையும் கேட்டீர்களா?
2: ஆமா ஆமா. கதை வந்து நான் நினைக்கிறேன் ராஜா ஒண்ணுமே எடுத்துக்கொண்டு வரமாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: எதுவும் எடுத்துட்டு வரமாட்டார்.
2: ஆமா, ஏனென்று சொன்னா சூமியாக்காரை கேட்டிருப்ப, நீ ஏன் இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறாயன்ட்டு அவர் சொல்லியிருப்ப, நான் மக்களுக்கு பசி அளவுத்தினம், அவைகளுக்கு சாப்பாட்டுக்காக இதை எடுத்துக்கொண்டு போறேன்ட்டு. அப்ப அவ சொல்லியிருப்ப, நீ இதை கொண்டு போனா இதே தான் அவர்கள் சாப்பிடுவார்கள், நகையும் பணத்தையும் சாப்பிட முடியாது. அப்படி இல்லாட்டிலும் இதை நீ கொண்டு போனாலும் அவர்கள் வந்து சோம்பறியாகத்தான் போடுவார்கள். காசவா சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுறா, இது இந்த விழா பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உயிர் வாழ்வார்கள். அப்ப இதை நீ கொண்டு போனதுனால பெரிய பெருசா பிரயோசம் வராது. அப்ப உனக்கு என்ன நாட்டுல பிரச்சனையோ அதை தீர்க்கிறதுக்கு பாருன்னு சொல்லி மழை இல்லாத வரும வந்தது. இப்ப மழை ஏன் வரையில்ல? அப்ப நீங்கள் மரங்களை நடு, மரங்களை நட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மழை வரும், மழை வந்து வந்தா விவசாயம் வரும், விவசாயம் வந்தா மக்கள் நல்லா சந்தோஷமா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருப்பார்கள் சொல்லியிருக்க. அதால அவர் ஒன்னும் கொண்டுறாம திரும்பி வந்திருப்பார்.
1: பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், நம்பி அங்கிள் அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல் கமலஹாசன் மற்றும் ஜானகியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:40.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
1: வணக்கம் வெண்பா, எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். வேலையில் நிற்கிறீங்களா?
2: ஆமாம்.
1: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல்?
2: நீங்களும் நல்லா இருக்கணும், எனக்கு இதய கேணியிட நீங்க நல்லா இருக்கணும் பாடல்.
1: ஆஹா, நன்றி.
2: அரசன் போய் தனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை விட்டுட்டு வருவேன். அப்புறம் சூனியக்காவை கண்டுட்டு உடனே நான் எங்களோட மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்கலாம், எங்க சேவையர்கள் வந்தா அவையும் செய்தாலும் இந்த பயத்துலதான் அவையை விட்டுட்டு நானா வந்தேன். இந்த மக்களுக்கு தான் கொண்டு போறேன், நான் முழுக்க எடுத்து எனக்கு தேவையான மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்ப அவருக்கு விளங்கி இருக்கணும், வேற அப்ப நல்ல அரசன் ஏனெண்டா மக்களுக்காகத்தான் வந்திருக்கேன், அதோட முழுக்கவும் எடுக்க இல்லை, கண்ணா எனக்கு தேவையான பேராசையும் இல்லை, கொஞ்சமா தான் எடுத்து கொண்டு போறேன், முழுக்க எடுக்க இல்லை. அந்த வழியா நல்ல வரணும் உனக்கு அவ சொல்லுவா, அது ஒரு அரசன் எல்லாம் அந்த சொத்துவோட ஒரு அரசன் தான்.

0: அந்த அரசர்
1: அதான் இந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: நல்லது, உங்களுடைய கதைகளும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். பாடல் கட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் TMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் ஜானகியின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:48.
2: தென்னகம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். நான் பவி கதைக்கலாம். ரவி, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்ல சுகமா இருக்கேன்.
3: இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு வந்து சிம்மை படித்த புத்தமலை என்ற பாட்டு.
3: ஆமாம், தக் லைஃப்ல இருந்து வருகிற பாடல். கதையும் கேட்டீர்களா?
4: ஆமாம், கதையை கேட்டேன். அரசர் வந்து அங்க தகவல் பொருள்கள் எடுக்கப்படுது மக்களுக்காக தானே, இப்ப மக்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார். அப்ப அந்த சூனியக்கார கிளவி மறிக்க அவர் போட்டு தள்ளி போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாரு.
3: அரசர் அப்ப சூனியக்கார ஆட்சிய போட்டு தள்ளிவிட்டார். திரும்பி வர நேயர்கள் எப்படி இப்ப நான் சூனியக்கார ஆட்சியை கொண்டு வருவதன் தெரியாம இருக்கிறது.
4: அதோட முடிச்சு விடுவோம்
3: பார்க்கலாம். பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து
4: சந்திப்பேன்.
3: ரகுமானுடைய இசையமைப்பில் சின்மையினுடைய குரலில் அளிக்கும் நேரம் 6:56.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
7: சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
8: மணத்தியால செய்திகள்
9: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
10: இலங்கையின் உயிரியல் தரவுகள், துறைமுகங்கள், திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் உட்பட்ட தேசிய வளங்களை கைப்பற்ற துடிக்கும் இந்தியாவினால் இலங்கை மக்கள் தமது கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு வந்த ஒரு சிறு கடிதத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே குற்றம் சாட்டியிருக்கின்றார். உயிரியல் அடையாள அட்டை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அதனை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு எதிராக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கடிதம் ஒன்றை ஒப்படைப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் குழு நேற்றைய தினம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு சென்றிருந்தது. இந்நிலையில் குறித்த கடிதத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் ஏற்க மறுத்ததாக தெரிவித்து இவ்வாறு வசந்த முதலிகே குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கை மக்களின் கண்விழி படலம், கைரேகைகள், மரபணு, சமூக முக அமைப்பு மற்றும் குரல் பதிவு உட்பட்ட மிக முக்கிய தரவுகளை சேகரித்து டிஜிட்டல் அடையாள அட்டையை தயாரிக்கும் திட்டத்திற்காக இந்திய நிறுவனங்களை தெரிவு செய்யும் வகையில் கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் ஒப்பந்த புள்ளிகள் கூறப்பட்டிருந்தன. இலங்கையில் தேசிய அடையாள பத்திர திணைக்களம் இயங்கி வரும் பின்னணியிலும் அதற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழலிலும் அதனை தடுத்து நிறுத்திவிட்டு இந்த திட்டத்தை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையிலேயே தாம் இந்த மகஜரை கையளிக்க சென்றிருந்ததாகவும் இருப்பினும் இந்த மனுவை பெற்றுக்கொள்ள மறுத்த உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் இதுகுறித்து இலங்கை அரசாங்கத்துடனும் வெளியுறவு அமைச்சருடனும் பேசுமாறு கூறி தம்மை திருப்பி அனுப்பியதாக தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்புக்கு சென்றிருக்கின்றார். இந்த குறுகியகால விஜயத்தின் போது இந்திய வெளியுறவுச் செயலாளர் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கு, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட இலங்கை அரசாங்கத்தின் உயர் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடுகின்றார். அயல் நாடுகளான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே அண்மைய நாட்களாக உயர்மட்ட தொடர்புகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவரது இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதோடு பல்வேறு முக்கிய கூட்டு திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பு பகுதிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த விஜயம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட்ட மூவருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 28 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகின்றது. இதன்போது முன்னதாக பிணை நிபந்தனை பெற்றிருந்த சசீந்திர ராஜபக்ச உட்பட்ட 3 பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதையடுத்து முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மேலதிக விசாரணைக்காக 2026 செப்டம்பர் 28 மீண்டும் அழைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கை கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்னவிடம் மரபணு பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை பெறுமாறு முன்வைக்கப்பட்ட விண்ணப்பத்தை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. விமானியான ரசிகா செல்வந்தி என்பவரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை ஒன்றின் போதே இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. தனது குழந்தையின் தந்தை சாமிக்க கருணாரட்ன என குறிப்பிட்டு பிறப்புச் சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்திற்கு உத்தரவிடக் கோரி அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கனங்கர சாமிக்க கருணாரத்னவிடம் கட்டாயப்படுத்தி இரத்த மாதிரி பெற போதுமான ஆதாரங்கள் மனுதாரர் சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக கூறி அந்த விண்ணப்பத்தை நிராகரித்தார். மரபணு பரிசோதனைக்கான கோரிக்கை விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 9 மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்தியாவில் டிஜிட்டல் கைது மோசடிகளை தடுக்கவும் கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் உச்சநீதிமன்றம் நாடு தழுவிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்றது. போலி வங்கிக் கணக்குகள், பண மோசடி மற்றும் இணையவழி மோசடிகளுடன் தொடர்புடைய வங்கிக் கணக்குகளை கையாள்வதற்கான ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறையை 4 தயாரித்து ரிசர்வ் வங்கி வழங்க வேண்டும். டிஜிட்டல் கைது முறைகேடு விவகாரம் தொடர்பாக குறை தீர்ப்பு, பண மீட்பு ஆகிய நடவடிக்கைகளை அனைத்து மாநில அரசுகள், விசாரணை அமைப்புகள், சட்ட அமலாக்க முகமைகள் விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும். குறிப்பாக டிஜிட்டல் கைது மோசடிகள் குறித்து முறைப்பாடு அளிப்பதற்கும் கையாள்வதற்கும் உள்ள வழிமுறைகள் குறித்து மாநில அரசுகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் மாநில சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையங்களை ஏற்படுத்தாத மாநிலங்கள் 4 அந்த நடைமுறையை முடிப்பதோடு இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தோடு கலந்தாலோசித்து E0 FIR வழிமுறையை கடைபிடிக்க வேண்டுமென்றும் இணையவழி நிதி மோசடியின் காரணமாக எழும் வங்கிக் கணக்கு முடக்க வழக்குகளை விரைவாக தீர்த்து வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப்பில் அண்மையில் சில பயனாளர்களுக்கு இந்தியாவில் வரவிருக்கும் சட்டங்களின்படி தங்கள் வயதை கேட்க வேண்டியிருப்பதாக குறிப்புடன் பிறந்த தேதியை சேர்க்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து வாட்ஸ்அப் செய்தி தொடர்பாளர் அளித்த விவளக்கத்தில் இந்தியாவில் அமலுக்கு வரவுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களுக்கு இணங்க பயனாளர்கள் தங்களது வயதை உறுதிப்படுத்தும் தனியுரிமை பாதுகாப்பு முறைகளை தாங்கள் சோதனை செய்து வருவதாகவும் இதனால் வாட்ஸ்அப்பின் செயல்பாட்டிலோ அல்லது பயனாளர்களின் அனுபவத்திலேயோ எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் வயது தொடர்பான தகவல்கள் தனிப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை ஏனைய வாட்ஸ்அப் பயனாளர்களோடு பகிரப்பட மாட்டாது என்றும் மேலும் இது ஒரு விருப்பத் தேர்வு சோதனை மட்டுமே என்பதனால் வயதை உறுதிப்படுத்தாது விட்டாலும் பயனாளர்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
11: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
7: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 27 காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 32 காணப்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 28, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25, வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 காணப்படுகின்றது. நாளைய பிற்பகலிலிருந்து நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
6: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு நாடு இருக்கவும் அந்த நாடு மிகவும் ஒரு செழிப்பான ஒரு நாடாக இருந்ததாம். அந்த நாட்டில் வந்து விவசாயம் தான் மிக முக்கிய ஒரு தொழிலாக இருந்ததாம். அந்த நாட்டில் இருக்கிற அரசனுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாராம். ஆனால் சில காலங்களாக அந்த நாட்டில் வந்து மழை இல்லையாம். மழை இல்லாத காரணத்தினால் அந்த நாடு வந்து மிகவும் வறட்சியாகி வறுமையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாம். அந்த மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வறுமையில் வாடினார்களாம். இதை பார்த்து அரசன் மிகவும் வருந்தினாராம். அரசர் என்ன செய்தார் என்றால், அரசரிடம் அரசனுடைய மந்திரி சென்று சொன்னாராம், எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற காட்டில் வந்து ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகைக்குள்ளே நிறைய பொன் பொருள்கள் காசுகள் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம் என்றால் எங்களுக்கு வந்து இந்த நாட்டை வந்து நாங்கள் மேலும் அழகுபடுத்த முடியும், நல்ல வளர்ச்சியான ஒரு நாடாக கொண்டு வர முடியும் என்று சொன்னாராம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்டில் வந்து அந்த மாளிகையில் வந்து ஒரு சூனியக்கார ஆட்சி இருக்கிற அந்த ஆட்சி வந்து மீறி நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, எங்களையும் அவர் கொலை செய்து விடுவார் என்று சொன்னாராம். அப்போ இதை கேட்டு அரசர் என்ன செய்தாராம், அரசருக்கு வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் மேல் அவ்வளவு பற்றுதலாம். அவர் சொன்னாராம், மக்கள் பணி மகேசன் பணி என்று நினைக்கிற ஒரு அரசர் என்ன செய்தாராம், தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தான் போய் சென்று அந்த பொருட்கள் எடுத்துட்டு வருகிறேன் என்று சொன்னார். அரசர் அந்த நாட்டுக்கு அந்த காட்டுக்கு சென்றாராம். சென்று அந்த அரண் அந்த மாளிகையில் இருக்கிற பொருட்கள் எல்லாரையும் எடுத்து விட்டாராம். எடுத்து அரசர் வரும் பொழுது அந்த சூனியக்கார ஆட்சியை பார்த்து விட்டாராம். அந்த பார்த்த அரசருக்கு என்ன நடந்திருக்கும், அவர் திரும்பி வந்திருப்பாரா வரமாட்டாரா? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164642 2

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க ராஜி?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும். இந்த இனிய மாலை நேரத்துல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. உங்களையும் வாழ்த்தி கொண்டு, யாரடி நீ மோகினி படத்துல வந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் அந்த பாட்டு கண்ணன் கேட்க இல்ல, நல்ல விருப்பமான பாட்டு, அதை கேட்போம். மற்றது இன்றைக்கு வந்து என்னோட பழைய நண்பன், 45 வருஷத்துக்கு மேல நாங்க நண்பராக இருக்கோம், இன்னும் தொடர்ந்து இருக்கோம். ஒரு சில காலம் ஒரே கம்பெனியில ரெண்டு தரம் போயிருந்தாங்க. அவர்கிட்ட பேர் ரவி ஜேசுபாசன், அவற்ற மனைவி பாபுராண்டி பிறந்த நாளை கொண்டாடுறார். நூறிபாண்டு வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடு, நூறிபாண்டு வாழ்த்தி கொண்டு. இந்த கதை வந்து நான் யோசிச்சு வச்சதும் இந்த முதல் சொன்ன ஒரு நேயர் சொன்ன மாதிரி தான். நான் யோசிச்சு வச்சது, அவர் போய் முக்காவாசி நகை பணங்களை எல்லாத்தையும் எடுத்தோன்னு அவக்கப்பா என்ன ஏன் எல்லாம் எடுக்க இல்லையா, இவ்வளவுதான் எடுக்க போறீங்களான்னு அவ அப்ப சொல்ற அவர் சொல்வார். சரி, நான் நாட்டு மக்களுக்காக தான் செய்யறேன்னு காரணத்தை விளக்கமா சொல்ல, அவருக்கே மனமுறி அவரே நினைக்கிற ஐயோ இவர் மக்களுக்காக வாழ்றவர் அவன் சொல்லி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு
0: சொன்னான்.
1: ஓ என்ன, எப்பவுமே வந்து ஒருவர் வந்து மக்களுக்காக வாழ்ற, மக்களுக்காக தான் எல்லாம் செய்யறேன்னு எந்த சூன்யக்காரையும் உரியிருவாங்க. அதான் கிட்டத்தட்ட முதல் சொன்னதான் அரவாசி வந்து முக்காவாசி சொன்னாங்க.
0: பார்க்கலாம், நல்ல கதைதான் பார்க்கலாம். பாடல் கேட்டு மக்களீங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: இந்த பாடல் ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில், நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில், உதித் நாராயணன் குரலில்.
2: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காசி நான் வந்திருக்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாடல் போடுவோம்?
2: நன்றி.
0: சுசீலா மற்றும் டிஎம்எஸ் குரலில் ஒழிக்கும் 7:22.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: கமல் பேசுறேன்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: என்ன
3: பாடல் தெரியுது?
4: ஜீராம் பாடிய நான் பாடிக்கொண்டே இருப்பேன் திரைப்படத்துல இருந்து.
3: பாடிக்கொண்டே இருப்பேன் சொல்லிட்டு பாடாமல் இருந்தால் எப்படி?
4: அடுத்த பாடுவோம்
3: கண்டிப்பாக. கதையும் கேட்டீர்களா?
4: கதையும் கேட்டுறேன்,
3: சொல்லுங்க.
4: முழுமையா கேட்கவில்லை, பாப்போம் பதில என்ன சொல்லுன்னு பாப்போம் நேயர்கள்.
3: ஆமா, பரவாயில்லை, பாடல் கேட்டு மக்களுங்கள், நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி,
3: நன்றி. அடைக்கும் இந்த நேரம் 7:29.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: வந்துருக்கு
2: என்ன
1: பாடல் தெரியும்
2: எனக்கு? வந்து ஹலோ படத்திலிருந்து சலாம் குலாமா.
1: சலாம் குலாமா, ஆமா, அந்த பாடல். கதையும் கேட்டீர்களா?
2: ஏன் கதை கேட்டு நான் வந்து இப்ப அந்த கிளவி கேட்குதா அரசு அதை பார்த்து சொல்றது
1: விளங்கவில்லை.
2: அதை பார்த்துதானே கதை சொல்றாங்க எதுக்குன்னு கேட்கிறாங்க.
1: இந்த அரசரை போய் எல்லா பொருட்களையும் எடுக்கிறார் அந்த மாளிகையில. எடுத்துட்டு வரும்பொழுது அங்க இருக்கிற சூனியக்கார ஆட்சிய பார்த்துட்ட, அந்த ஆட்சிய இந்த அரசரை பார்த்து விட்ட. பார்த்ததுக்கு பின்பு என்ன நடந்திருக்கு? இந்த அரசர் அந்த அவளை பொருட்களையும் எடுத்து வந்திருப்பாரா இல்ல வரமாட்டாரா, இல்ல அரசருக்கு என்ன நடந்திருக்கும்?
2: அரசர் வந்து எடுத்துட்டு வரும்போது அந்த பாட்டியா அந்த ஆட்சி பார்த்திருந்தா அவ கேட்டிருப்பா, இது வந்து நீ என்னதுக்கு எடுத்துட்டு போறேன்னு. அப்ப இவர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து எடுத்து எங்க மக்களுக்கு கொடுக்கறதா எடுத்துட்டு போறேன். அப்ப கிளவி சொல்லி அந்த பாட்டி சொல்லி இருக்கணும், இதை கொண்டு நீ என்ன செய்ய போற? இதை கொண்டு நீ காசையோ நசையோ நீ சாப்பிட முடியாது. இந்த இடத்துல விவசாயம் வந்தா தான் அதை வச்சு நீ சாப்பிடலாம். நீ அதுக்கேற்ற வழிய போய், அதுக்கேற்ற வழிய செய். ஒரு நீங்க வந்து இந்த ஆறுகளையும் இதுகளையும் அடைச்சு சுவர் கட்டின உடைத்தா உனக்கு தண்ணி வராம நிக்குது. அதே மாதிரி அதுகளை குறைச்சி தண்ணி வளம் பெறுகிறதுக்கு என்ன செய்யறான்னு. ஓகே, அது கடையை நீ சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போற மக்களுக்கு கொண்டு போ, கொண்டு போய் நீ விவசாயம் பார்த்து உனக்கு முடிஞ்சா கொண்டு கூடு. அதுக்கு முதல்ல வந்து அங்க தண்ணி தான் முக்கியம் நாட்டுல, அது எப்படி வர வைக்கலாம்னு அத முயற்சி பண்ணு.
1: அரசருக்கு வந்து இப்ப அந்த பாட்டி வந்து அந்த ஆட்சி வந்து அட்வைஸ் பண்ணி
2: அனுப்பியிருக்கேன் பண்ணிருக்கும். இதான பக்கத்து நாடுகள் தண்ணி பிரச்சனையால தான கைது எல்லாம் நடக்குது.
1: அது ஒரு பெரிய பிரச்சனை.
2: தண்ணிதான் முக்கியம். அதுக்கு அதை வர வச்சா நீ வந்து இந்த வாழ்க்கை இப்ப விவசாயம் இருந்தா தானே சாப்பாடு, காசை கொண்டே உருக்கி சாப்பிட முடியுமா? நகையை எங்கொண்டு அதெல்லாம் சொல்றது.
1: ஆமா, இப்ப அது தன் பக்கத்து நாட்டிலேயும் இந்த தண்ணியால பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது.
2: ஏ, அங்க தண்ணி பிரச்சனை தான் அரசெல்லாம் நடக்குது.
1: ஆமா, பார்க்கலாம். இந்த பாடலும் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: ஒவ்வொரு
1: நபருக்கு தங்கள் தாங்களும் வளரலாம், தங்களுடைய நாடும் வளரலாம்.
2: இப்ப வந்து காசை தங்கங்களை வச்சு தண்ணி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது.
1: கண்டிப்பாக, வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் தான். அந்த குறுகிய காலத்துல ஆமாம், நீ நான் என்பதை தாண்டி அந்த ஒற்றுமை இருந்தாலே காணும். இதை போகும் பொழுது ஒரு பிடி ஒரு ஒரு சின்ன பிடி மண் கூட கொண்டு போக முடியாது.
2: ஆனா வந்து இப்ப நான் சொல்றேன், வெளிநாட்டுல பொறுத்தவரை தண்ணிக்கு வந்து விட்டு கொடுக்குறாங்க வந்து. ஆனா எங்களை கண்ட்ரி வழியே பக்கத்து கண்ட்ரி வழியே தான் தண்ணி பிரச்சனை நிற்கும். 365 நாளும் தண்ணி பிரச்சனை தான்.
1: கண்டிப்பா பார்க்கலாம். பாடல் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் சுக்வீந்தர் சிங்கினுடைய குரல் வருகிற பாடல். ஒழிக்கும் 7:38.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் பாய். இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு பாடல்கள் நேரம்
2: நல்லது சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: அவனியக்காரி அவ என்னத்துக்கு வந்தவரன்னு தெரியும். கண்டவனே அவ சொல்லிருப்பா, மக்களை திருடி தன்னை வீட்டுக்கு கொண்டு போற இந்த காலகட்டத்துல நாட்டு மக்களை திருடி தன் நலம் காக்குற இந்த நாட்டுல இந்த காலத்துல நீ இந்த உயிரை பொறுப்பட்ட மக்களுக்காக வந்திருக்கிற, நீ கொண்டு போ. ஆனா நாட்டை அந்த முன்னேற்ற வழிய பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். மரங்களை வளர்த்து மழை வரக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் செய்து மழை நீர்களை எடுத்து அவர்களுக்கான விவசாயத்துக்கான வழிகளை செய்து இன்னும் நாடு செழிப்பா இருக்கும். நல்ல பஞ்சாங்கம் கூறவா இருக்கும், விவசாயத்தை பெருக்கும் போன்னு சொல்லியிருப்பான்.
2: அப்ப இந்த சூனியக்கார ஆட்சி வந்து கொடுத்திருக்கிறா? எல்லாத்தையும்
3: கொடுத்திருப்பா. என்னன்னு சொன்னா அதான் அவ சொல்லியிருப்பா, நாட்டை கொள்ளி அடிச்சு தன்மெல்லாம் காக்கிற இந்த காலத்துல நீ மக்களுக்காகத்தான் வந்திருக்கிற, அதுவும் நீ இவ்வளவு தூரம் உண்ட உயிருக்கு பாதுகாப்பு இல்லையான்றது அந்த தெரிஞ்சு கொண்ட ஒரு உயிரையும் பொருட்படுத்தாம மக்களுக்காக
2: வந்திருக்கிற,
3: இப்ப கொண்டு போவோம். இங்கதான் தண்ணி தானே இருக்குன்னா கொண்டு போ, ஆனா நாட்டை வளப்படுத்துற வழியை
2: அப்படி சொல்லியிருப்ப. நல்ல கதைதான் பார்க்கலாம். பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில், மதன் காக்கியினுடைய வரிகளில், சித்தாத்தின் குரலில்.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: நல்ல
3: சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாடல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. இது படம் வந்து உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து அன்பே அன்பே நீ என் பிள்ளை என்ற பாடல். இந்த கதைக்கு இப்ப அந்த ஏதாவது அந்த சூனியக்கார கிளவியை பற்றி ஒரு விடயம் படிச்சுனாலும் செகண்ட் சொல்ல முடியும். ஒரு அரசன் படித்தவன், அரசன் தோற்றா வந்து சூனியக்கார கிளவிய திருமணம் செய்யணுமாம். அப்ப அவர் அந்த அவர் கேட்டாவாம், அவர் கேட்டாவாம் சொன்னாவா, நான் வெளியாளவா தேவதையாவா இருக்கிறான்டா வீட்டை சூனியக்கார கிளவியா, வீட்டை சூனியக்கார கிளவியாக வெளியாள தேவதையா இருப்பான்ட்டு. அதுக்கு அந்த அரசன் சொன்னாராம், அது உண்ட விருப்பம், நீ எப்படி விருப்பமை தான்டு. அப்ப அந்த சூனியக்கார கிளவி சொன்னாவாம், பொன் சார்ந்த முடிவை நீ எப்ப பெண்கள் எடுக்க விடுறீங்களோ அப்ப எப்பவும் பெண்கள் தேவதையா தான் இருப்பார்கள் என்று சொன்னாவாம். அந்த சூனியக்கார கிளவி என்ற இது விரைக்க தான் சொன்னான், பெண் சார்ந்த முடிவை பெண் எடுக்க விட்டா பெண்கள் எப்பவும் தேவதையா இருப்பார்கள் என்று சொல்லி கொண்டு இந்த பாடலையும் கேட்கிறேன்.
3: நன்றி, உங்களுடைய கதையை நன்றாக இருந்தது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: என்ன
3: பாடல் தெரியும்?
5: பாடல் வந்து உள்ளத்தை அளித்த படத்துல இருந்து அழகிய லைலா
3: அப்படிங்கிற
5: பாடல். அந்த பாடல் கேட்போம். இது வந்து அரசன் வந்து சொன்னிக்காரிட்ட மாட்டிக்கிட்டாரு, அவர் தப்பிக்கிறார் அவ்வளவுதானே.
3: ஆமா, தப்பிக்கிறாரா இல்லையாண்டு நீங்க தான் சொல்லுவோம்.
5: ஆமா, தப்பிச்சிருவாரு, மாட்டிக்கிட்டாரு தப்பிச்சிருவாரு. எப்படின்னா இது வந்து என்னைக்குமே அரசர்களுக்கு எல்லாம் அதாவது எதிரிகளை வந்து அவங்க பலத்தை விட அவங்க பலவீனம் என்னங்கறத பாக்கணும். அந்த பலவீனத்துல

0: கை வச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க விழுந்துருவாங்க.
1: இது எதிரிக்கு மட்டுமா இல்ல வீட்டிலேயுமா?
0: எல்லாம் இந்த வீட்லயும் நம்மளுக்கு எடுத்து யாரு பேசுறாங்க எதிரி தானே. ஆமா, சோ நீங்க எங்க பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள் மந்திரக்காரங்க மந்திரம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி கண்ணாடி வச்சுதான் பண்ணுவாங்க. ஜி பூம்பா ஜி பூம்பா கண்ணாடியை வச்சு அப்படியே பார்த்து அப்படியே மைய போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த சூனியக்காரி என்ன பண்ணா, அவருக்கு ஒரு மாய கண்ணாடி இருக்கு. அந்த மாய கண்ணாடி வச்சுதான் மழை வரத தடுத்துறது, அதுங்க கண்டுபிடி மாத்தி மடக்கிறது, இதெல்லாம் பண்றது. சோ இந்த மன்னர் கண்டுபிடிச்சிட்டாரு இவருக்கு என்ன பலவீனம்ட்டு. மன்னரை புடிச்சிட்டாங்க. மன்னரை புடிச்சு போய் அவர் டக்குன்னு டொபடின்னு ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா காலால அந்த மாய கண்ணாடி உடைச்சிடறாரு. உடைச்சிருந்தா அவளுக்கு எல்லா பவரும் போயிடுச்சு. ஒண்ணு தப்பிச்சு வந்துட்டார். அதுதான் அங்க கதை. ஆமா, அந்த கண்ணாடி உடைச்சோம்னா அந்த கண்ணாடி இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு சூனியகாரிக்கு மந்திரவாதிக்கு பலம். கண்ணாடி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த பவர் போயிடும். அதை உடச்சே திருப்பி வந்துடுறாரு. இன்னொரு கதை என்னன்னா சூனிய இன்னொரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, இவர் சொன்ன மாதிரி பேர் நேயர்கள் சொன்ன மாதிரி சூனியகாரி என் நாட்டுக்கு வந்துரு உன்ன ராணி ஆக்கிடுறேன், எங்க இருக்க ராணி ஆணி அடிச்சு செவத்துல மாட்டிடுறேன் அப்படின்றவான். அப்படின்னா அவன ஆசை காட்டி வந்து வந்துருவாங்க. வந்தோடனே இவளை பிடிச்சி போட்டு அம்மா இவ்வளவு அமைக்க விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி தவிச்சிருக்கலாம். எனக்கு பண்ணி கண்ணாடி உடைச்சிருவாரு, பலவீனம் போயிடும். இதேதான் வீட்டுல வாத்தியார் வந்து நல்லா பையன் நல்லா படிப்பான், ஆனா அவனுக்கு மார்க்கே போட மாட்டாங்க. வாத்தியார் ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோ அந்த வாத்தியார் பலவீனம் கண்டுபிடிச்சு
1: சில வாத்தி நல்ல இருக்கிற ஒரு வழக்கம்
0: இருக்கும். ஆனா அந்த வாதி மாதிரி அவங்க பலவீனம் என்னன்னு கண்டுபிடிச்சு இவன் இந்த பையன் போய் பாத்து பேப்பர் எடுத்துருக்கும் போது என்ன பண்ணானா, சார் சார் உங்களுக்கு அந்த எட்டாம் கிளாஸ் டீச்சர் அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க சார் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பான். அந்த வாத்தியார் சந்தோஷப்பட்டு இவனுக்கு எல்லா மாதிரி பதத்திலும் பாஸ் போட்டுவாரு. அப்புறம் அவன் போன பிறந்தும் பிரிச்சு பார்த்தா நீ இனிமே என்ன பார்த்தா பிச்சு படம் பிச்சு லெட்டர் எழுதியிருக்கும். ஆமா, சோ அது அந்த வாதியோட பலவீனம் அது.
1: அந்த வாத்தியின் பலவீனம் பல பேர்ல பல பலவீனங்கள் இருக்கு.
0: ஆமா, மெயினான பலவீனத்தை பார்த்து ஆஃப் பண்ணிடணும்.
1: அனுபவம் இருக்கு போல இருக்கு. அப்படியா?
0: இதுதான் சொன்னீங்க, எங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும்ட்டு. அங்கங்க எங்க எங்க இருக்கோ அப்படி பண்ணிட வேண்டியதா.
1: கண்டிப்பா, அழகான கதை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜேஷா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்ல நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு உன் பெயர் சொல்ல ஆசைதான், அந்த பாட்டை போடுங்க. நான் கதையும் கேட்கல, இப்பெல்லாத கதையும் கேட்டேன். ரமேஷ் எப்பொழுதுமே ஒரு கதை எடுத்துட்டு வருவார், உண்மையில நல்லா இருக்கும் அதை கேட்க. ரொம்ப அவராக கேட்பேன். மற்றவங்க சொல்றதை கேட்டு கொண்டு இருக்கிறேன். நான் இப்ப கொஞ்சம் கதை விளங்கிவிட்டு பார்ப்போம்.
1: கண்டிப்பாக. நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. அனைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா சிவலிங்க, எப்படி நலமா இருக்குங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேனா ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்க நினைச்சதை கேட்டு சந்தோஷமா இருக்கேம்மா.
1: என்ன பாடல் தெரியுது?
3: இன்னைக்கு படகோட்டியில இருந்து ஒரு பாடல்.
1: படகோட்டியில இருந்து ஒரு பாடல். நடக்கலாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: நடந்து முடிஞ்ச இப்ப வீட்டை வர.
1: நல்லது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜினா. லலிதா எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களே நல்ல சுகமாக இருக்கிறோம்.
1: லலிதா கண்டே கனகாலம் ஆகிவிட்டது.
4: உங்களுடைய
1: பாடல் வரும். கதை கேட்டீர்களா?
4: நான் கடைசியா நாலஞ்சு கதைக்கிற வச்சு நான் கேட்டேன், கதை கிடைக்கல. ஆனா தெரியல, நான் கேட்டு சொன்னதை கேட்டுக்கொண்டு கதைய எண்டிங்க நீங்க சொல்லுவீங்களா?
1: கண்டிப்பாக. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு பாடலை தொடரலாமா பார்க்கலாம்.
5: Everything okay? No problem. Dijinam.
6: Bar kalamu closing da. Tadikkira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன். அந்த கதைக்கான அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. கதை என்னவென்றால், ஒரு நாடு இருக்குமாம். அந்த நாட்டை வந்து மிகவும் செழிப்பான ஒரு நாடாக இருந்ததாம். அந்த நாட்டில் வந்து ஒரு அரசர். அந்த அரசருக்கு வந்து அந்த செழிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால், ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா கொஞ்ச காலமாக அந்த நாட்டில் வந்து மழை இல்லையா. மழை, அந்த நாடு வந்து விவசாயத்தை நம்பி இருந்த ஒரு நாடாக, மழை இல்லாத காரணத்தால் நிறைய வறட்சியும் வறுமையும் நிறைய தொடங்கிவிட்டதாம். அந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்ததாம். இதை பார்த்து அந்த அரசர் வந்து மிகவும் மனம் பருந்தினாராம். அந்த நேரத்தில் வந்து அரசரிடம் வந்து மந்திரி வந்து சொன்னாராம், பக்கத்தில் எங்களோட பக்கத்தில் இருக்கிற காட்டில் வந்து ஒரு அரண்மனை, ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையில் நிறைய பொன் பொருள் பணம் எல்லாம் இருக்கின்றது, நிறைய வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கின்றது. நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்களுடைய நாட்டை நாங்கள் செழுமைப்படுத்த முடியும் என்று சொன்னாராம். இதை கேட்ட அரசர் வந்து, அரசருக்கு வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் மேலே அவ்வளவு பிரியமா, மக்கள் பணி மகேஷன் பணி நினைக்கிற ஒரு அரசர் என்ன செய்தாராம், தன்னுடைய மக்களுக்கு வந்து தன்னுடைய உயிரையும் பார்க்காம. அப்போ அவர் சொன்னாராம், அந்த தான் எடுத்துட்டு வரலாம், ஆனால் எடுத்துட்டு வரும் பொழுது அங்கே அந்த வேறு அந்த மாளிகையில் வந்து ஒரு சூனியக்கார ஆட்சி இருக்கிறா, அவவை தாண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, அவ சில விலங்களை கொலையும் செய்து விடுவா என்று சொன்னாராம். தாங்கள் நாங்கள் உயிருடன் வருவதே கடினம் என்று. ஆனால் அரசர் சொன்னாராம், தனக்கு மக்கள் தான் முக்கியம், தன்னுடைய உயிர் தனக்கு போனாலும் பரவாயில்லை, தன் மக்களுக்காக எதுவும் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அரசர் சென்றாராம். சென்ற அரசர் அங்கே போய் அந்த அந்த மாளிகையில் பணங்கள் பொருள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டாராம். அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து விட்டு வரும்பொழுது பார்த்தால் அந்த சூனியக்கார ஆட்சி, அந்த ஆட்சியை பார்த்து விட்டாராம். அந்த ஆட்சி கிட்டவும் என்ன, இத்துடன் நான் நிறைவு செய்து கொண்டு உங்களிடம் இதை தொடர சொல்லி கேட்டிருந்தேன். அழகான கதைகள் கொடுத்தீர்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அந்த ஆட்சி என்ன சொன்னாண்டா, நீ என்ன என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து செல்கின்றாய் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த அரசர் சொன்னாராம், ஆமாம், ஏனென்றால் என்னுடைய நாட்டில் வந்து அவ்வளவு வறுமை இருக்கிறது, மக்களுக்கு மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கிறது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறது, பட்டினியால் நிறைய பேர் இறக்கிறார்கள் என்று சொன்னாராம். நான் இந்த இவ்வளவு பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறேன், ஆனால் உங்களுக்கு வட்டியும் முதலமாக நான் ஒரு வருடத்துக்குள் நான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்து விடுகிறேன் என்று. இதை கேட்டு அந்த சூனியக்கார ஆட்சி சொன்னாவாம், எனக்கு நீ வட்டி ஒன்றும் வேண்டாம், ஆனால் நீ எடுத்துக்கொண்டு போ, எடுத்துக்கொண்டு போய்விட்டு நீ வந்து எனக்கு ஒரு வருடம் கழித்து இதே நாள் நீ திரும்பி வர வேண்டும். நான் ஒரு உன்னிடம் ஒரு நான் ஒரு விடயம் ஒரு உன்னிடம் ஒரு ஒன்று கேட்பேன், நீ அதை எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அரசர் சொன்னார், ஓகே நான் செய்கின்றேன் என்று. நீ அந்த ஒரு வருடம் கழித்து நீ என்னுடன் நீ வர வேணும், வரும்பொழுது நீ அப்படி வராமல் விட்டால் நானே உன்னை தேடி வருவேன், நான் வந்தனென்றால் நான் உன்னையும் கொலை செய்து விடுவேன், அந்த நாட்டு மக்களையும் நான் கொலை செய்து விடுவேன் என்று சொன்னாராம். சொன்னாவாம் அந்த சூனியக்காராட்சி. இதை கேட்டு அரசர் இல்லை நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவ்வளவு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய நாட்டை மிகவும் செழுமைப்படுத்துகிறாராம். அந்த அந்த பொருட்கள் எல்லாம் வைத்து, பணம் நகைகள் எல்லாத்தையும் வைத்து இந்த நாட்டை வந்து மிகவும் செழுமையான ஒரு நாடாக கொண்டு வராராம். அந்த ஒரு வருடத்துக்குள் நிறைய செழுமையாக கொண்டு வராராம். இதை பார்த்து விட்டு ஒரு வருடம் கழித்து அதே நாள் அரசர் வந்து அந்த சூனியக்கார ஆட்சியை தேடி போகிறார். போகும்பொழுது அந்த ஆட்சி சொன்னாவாம், பரவாயில்லையே நீயே வந்து விட்டாய், நான் நினைத்தேன் நீ வரமாட்டாய் என்று, ஆனால் நீயே வந்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது அந்த அரசர் சொன்னாராம், இல்லை இல்லை நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு வருடம் கழித்து நான் உங்களுக்கு வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். அப்பொழுது தான் அந்த சூனியக்கார ஆட்சி சொன்னாவாம், எனக்கு எதுவும் வேண்டாம், அவள் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழுக்கு, அவ்வளவு அவள் பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலே இருந்தா அவன் சொன்னாவாம், நீ என்ன திருமணம் செய்து கொள்ளு. இந்த அரசர் ஒரு செகண்ட் கூட முடிவெடுக்காமல், ஆமாம் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாராம். அதுவும் அந்த சூனியக்கார ஆட்சிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்ததாம். என்ன, நான் கேட்டு உடனே நீ சொல்லிவிட்டாய் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று, அதுக்காக நான் உனக்கு இன்னொரு வரத்தையும் செய்கின்றேன் என்றால், நான் வந்து 12 மணி நேரம் ஒரு செகண்ட்லேயே தன்னுடைய இயல்பு நிலையை மாறி ஒரு தேவதையாக மாறுறவா. இதை பார்த்து அரசர் மிகவும் வியப்படைந்தாராம். அப்போ சொன்னாவும் தான் 12 மணி நேரம் வந்து நான் இந்த தேவதையான கோலத்திலையும் 12 மணி நேரம் நான் வந்து பழைய படியோர் சூனியக்கார அந்த பழைய படியும் இருப்பேன் என்று சொன்னாராம். ஆனால் உனக்கு எந்த நேரம் உனக்கு நான் எப்படி பகல் நேரத்தில் நான் 12 மணி நேரம் என்றால் உனக்கு எந்த நேரம் நான் பகலில் இப்படி இருக்க வேண்டுமா இல்லை இரவில் இப்படி இருக்க வேண்டுமா என்பதை நீ தான் டிசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அரசரிடம் சொன்னாராம். அதற்கு அரசர் சொன்னாராம், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் தான்